0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும்
3: there is no place like home, there's no home.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே For details, call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: Atunci ok să mă dă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

இருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நெவில்லே கார்டட் என்று பார்பேடிய எழுத்தாளர் ஒருவர் அவர் சொல்கிறார், நமக்கு நன்மை செய்யக்கூடிய கடவுளும் நமக்கு தீமை செய்யக்கூடிய சாத்தானும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் குடியிருக்கிறார்கள். இருவருமே நமக்குள்ளே குடியிருக்கிறார்கள். எந்த வடிவத்தில் தெரியுமா? இறைவன் உண்மையான நம்பிக்கையின் வடிவத்தில் குடியிருக்கிறான். சாத்தானோ சந்தேகத்தின் வடிவத்தில் குடியிருக்கிறான் என்கிறார் நெவில்லே கார்டட் அவர்கள். நமக்கு நன்றாக தெரியும், இறைவன் நமக்கு நன்மை செய்வார், சாத்தான் கண்டிப்பாக நமக்கு தீமைதான் செய்வார் என்று. இவர் கதாநாயகன், அவர் வில்லன். இவர்களை எதனோடு பொருத்தி பார்க்கிறார்கள், எதன் வடிவத்தில் அவர்கள் நம் மனதிற்குள்ளே குடியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் என்றால், உண்மை நம்பிக்கை இதுதான் இறைவனுடைய வடிவம், சந்தேகம் இதுதான் நமக்கு தீமை தருவதற்கான நம் மனதிலே குடியிருக்கின்ற எதிர்மறை ஆற்றலினுடைய வடிவம் என்று சொல்கிறார். அடுத்த கணம் நாம் நிச்சயமாக ஜீவித்திருப்போம் என்கிற நம்பிக்கை தானே இந்த கணத்திலே நம்மை வாழ வைக்கிறது. அடுத்த கணத்தை பற்றிய நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறுமையானால் இந்த கணம் நமக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்காது. ஆகவே வாழ்க்கை என்பதே நாம் மனதிலே கொண்டிருக்கக்கூடிய உண்மை சார்ந்த நம்பிக்கையினால் தான் அமைகிறது. இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நன்மை சார்ந்த நம்பிக்கையை, நலமே விளையும் என்கிற நம்பிக்கையை, அதை நம்மாலே விளைவிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை, நாம் எடுக்கக்கூடிய நல்ல நல்ல முயற்சிகள் நமக்கு நன்மையை தரும் என்கிற நம்பிக்கையை மனதிலே நாம் எப்போதும் தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய இருப்பாக நமக்குள்ளே இருந்து நமக்கு தேவைப்படுகின்ற அத்தனை நன்மைகளையும் வாழ்க்கையிலே நமக்கு வழங்கும். தீமை வந்தாலும் அதை எதிர்த்து வெல்லுகின்ற வல்லமையையும் அதுதான் நமக்கு கொடுக்க முடியும். இதுதான் நெவில்லே கார்டட் அவர்கள் அர்த்தம் பொதிந்த பொன்மொழியின் மூலமாக நமக்கு சொல்லுகின்ற மிக அழகான ஒரு வாழ்க்கை தத்துவம். இதை நாம் உணர்ந்து அதன் விளைவாக வாழ்க்கையிலே மேற்கொள்ளுகின்ற அணுகுமுறைகள் அத்தனையுமே இந்த தினத்தை மட்டுமல்ல எல்லா நாட்களையுமே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்ல முறையில் வழிநடத்தி கொடுக்கும். அதற்கெல்லாம் நல்லதொரு துவக்கமாக அமையட்டும் இந்த நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. டயோஜெனிஸ் என்கிற ஒரு தத்துவ மேதை சொல்கிறார், மற்றவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், ஏனென்றால் எனக்கென்று சொந்தமாக எதுவுமே இல்லை, நான் ஏதுமற்றவனாக இருக்கிறேன், அழுக்கான தரையிலே படுத்து உறங்குகிறேன். ஆகவே மற்றவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், நானும் கூட எல்லோரையும் பார்த்து சிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு அடிமையாக அல்லவா இருக்கிறீர்கள்? வாழ்க்கையை நீங்கள் என்னைப் போல சுதந்திரமாக வாழவில்லையே. என்னிடத்தில் ஏதும் இல்லை என்றாலும் நான் எதற்கும் அடிமை இல்லை. உங்களிடத்தில் இருக்கின்ற அனைத்திற்கும் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை நீங்கள்தான் நகைப்புக்குரியவர்கள் என்கிறார் டயோஜெனிஸ். அவர்களினுடைய இந்த கூற்று நிச்சயம் நாம் உற்று நோக்க வேண்டிய ஒன்று. இன்றைய உலகத்தில் எல்லோருமே சந்தோஷமாக வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது வேண்டும், அது வேண்டும் என்று தேடி தேடி சேகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் நாம் எல்லோரும் அது போன்ற தேடலின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோமோ என்று ஒரு கணம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு தேவை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை சில பொருட்கள் கொடுக்கும் அல்லது சில விஷயங்கள் கொடுக்கும் என்று நம்பி அவற்றை நோக்கி நாம் முயற்சிக்கிறோம். அவை நமக்கு கிடைத்துவிட்ட பிறகும் கூட இன்றைய வியாபார உலகம் வேறு ஒன்றை நமக்கான இலக்காக வைக்கிறது. இதுதான் வாழ்க்கைக்கு பெருமை, இதுதான் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி என்று உடனே அதை தேடி நாம் மறுபடியும் ஓடத் துவங்குகிறோம். ஆகவே நமக்கான மகிழ்ச்சி அவற்றிலெல்லாம் தான் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள்ளே நாம் எல்லோரும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஏதுமற்ற ஒருவனுக்கு இருக்கின்ற சுதந்திரம் அநேகம் இருப்பவனுக்கு இருப்பதில்லை என்கின்ற ஒரு நிதர்சனத்தை டயோஜெனிஸ் அவர்களினுடைய இந்த கூற்று நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நாம் வசதியாக வாழ வேண்டும், அதற்காக பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சம்பாதித்து சேகரித்துக் கொள்ள வேண்டும், அதிலே தவறே கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க அதை சார்ந்தே, அதனால் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி என்பது போல அதற்கு நாம் அடிமைப்படுகின்ற ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொண்டு விடக்கூடாது. அது வாழ்க்கையிலே எப்போதுமே நமக்கு சுதந்திரமான ஒரு மன உணர்வை வழங்காது என்பதை ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் மகிழ்ச்சி என்னிடத்தில் எப்போதும் இருக்கும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை நாம் உள்ளத்திலும் கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி எப்போதும் நம்மிடத்திலே நிலைத்திருப்பதற்கான ஒரே வழி. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சிறுத்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இன்றைய தினத்துல, இந்த தேதியில, கடந்த காலங்கள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள், அதை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 14 தேதி 1885 ஆண்டு ஜப்பானிய தேசத்தினுடைய முதல் காப்புரிமையானது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தேசத்திலையும் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள், அறிஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அவர்கள் கண்டறியக்கூடிய விஷயங்களுக்கு காப்புரிமை பெறுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் சில நூற்றாண்டுகளாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜப்பானில் வழங்கப்பட்ட முதல் காப்புரிமை இதுதான். ஹோட்டா ஜுயுஷு அப்படிங்கிற ஒரு ஜப்பானியர் உலோகப் பொருட்கள் மீது, குறிப்பாக இரும்பு பொருட்கள் மீது துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்ணப்பூச்சு, ரஸ்ட் ப்ரூஃப் பெயிண்ட் கண்டுபிடிக்கிறார். அரக்குன்னு ஒரு பொருள் உண்டு, அந்த அரக்கை கொண்டு கைவினைப் பொருட்களை தயாரிக்கக்கூடியவர், கைவினை கலைஞர். அப்படி அந்த அரக்கை மிக ஆழமாக அணுகிய காரணத்தினாலே அது எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவருக்குள்ள எழுந்த சிந்தனையின் விளைவாக நமக்கு கிடைத்ததுதான் அரக்கை பயன்படுத்தி இரும்பு பொருட்களின் மீது ஏற்படக்கூடிய துருப்பிடித்தலை தடுப்பதற்கான ஒரு வண்ணப்பூச்சு. மிக குறிப்பாக எப்போதும் தண்ணீரிலேயே இருக்கக்கூடிய கப்பல்களின் அடிப்பகுதி தண்ணீரோடு அதிகம் தொடர்பு பட்டு கொண்டே இருப்பதால் அது சீக்கிரம் துருப்பிடித்து அடிக்கடி அது பழுதடைந்து கொண்டே இருந்தது. அந்த இடத்திலே பூசுவதற்காக வந்தே பிரத்யேகமாக இந்த வண்ணப்பூச்சு தயாரிக்கப்பட்டு அதற்கு பிறகு உலகம் முழுவதும் பலவிதங்களிலே இது பயன்பட துவங்கியது. அதே போல 1894 பிரிட்டிஷ் அமெரிக்க விஞ்ஞானியாகிய சர் ஆலிவர் ஜோசப் லார்ட்ஜ் அவர்கள் மார்ஸ் கோட் அப்படின்னு சொல்லப்படுகிற தந்தி குறியீடுகளை வைத்துக் கொண்டு வானொலியிலே தகவல் பரிமாற்றத்தை பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இடத்துல நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். பொதுவாக வானொலியை கண்டுபிடித்தவர் மார்கோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம் பாரத தேசத்தினுடைய ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் உட்பட இன்னும் சில அறிஞர்கள் அந்த வானொலியினுடைய கண்டுபிடிப்பு மற்றும் அதனுடைய மேம்பாட்டிற்கு முக்கியமான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இவர்களும் கூட வானொலி கண்டுபிடிப்பிலே பங்காற்றிய ஒருவர் தான் அப்படின்னு அவர்களுக்கான அங்கீகாரம் சமீபத்திலே வழங்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்களிலே ஒருவர் தான் ஆலிவர் ஜோசப் அவர்கள். இந்த ரேடியோ கதிர்களினுடைய பரிமாற்றத்தை குறிப்பிட்ட அதிர்வெண்ணிலே கட்டுப்படுத்துகின்ற இந்த ரேடியோ கண்ட்ரோல் அப்படிங்கிற தொழில்நுட்பம், லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒலிபெருக்கி, இப்படி பல விஷயங்களை கண்டறிந்து காப்புரிமை பெற்ற ஒரு மகத்தான விஞ்ஞானி அவர். அதே போல அழகி போட்டி அப்படின்னு இப்ப உலகம் முழுக்க ரொம்ப பிரசித்தியா நடக்குது இல்லையா, அதுல முதல் போட்டி 1908 இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் ஸ்டோன் அப்படிங்கிற இடத்துல முதன் முதலாக நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். ராபர்ட் ஃபார்சித் அப்படிங்கிற ஒரு தொழில் அதிபர் இந்த அழகி போட்டியை நடத்தி இருக்கிறார். இங்கிலாந்தை சேர்ந்த நெலி ஜார்மன் அப்படிங்கிற 18 இளம்பெண் முதன் முதலாக அந்த போட்டியிலே வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இப்படி சிறப்புமிக்க பல துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான ஆரம்பங்களை இந்த தினம் துவங்கி வைக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
5: மறந்துட்டேன். ஏய் நிவி,
2: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங் கார்.
3: நிவி நிவி, போகாத. போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalum 80000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Borjuman. Call 0547673111. Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Anna Thangam Gold and Diamonds Karama Center Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையில் நாம் அதிகம் பார்த்து பயப்படுவது நமக்கான பிரச்சனைகளைத்தான். ஒரு மனிதனின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாகவோ எப்படி நாம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு இன்னலாக இருந்தாலும் அதை மொத்தமாக நாம் பிரச்சனை என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து விட முடியும். புரியாத புதிர் போல ஒரு இருளை நம் புத்திக்குள்ளே பரப்பி நம்மை மயங்கச் செய்கின்ற, நடுங்கச் செய்கின்ற, அஞ்ச வைக்கின்ற விஷயங்களாக வாழ்க்கையின் பிரச்சனைகள் பல நேரங்களிலே அமைந்து விடுகின்றன. அவற்றை வெல்வதற்கான வழிதான் என்ன என்றால், தத்துவவாதிகள் சொல்கின்றார்கள், உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை என்ற ஒன்று வரும்போதே அதைக் கண்டு பயப்படாதீர்கள். எல்லா பிரச்சனையையும் நிச்சயமாக நம்மாலே தீர்க்க முடியும். எல்லா பூட்டுகளும் சாவியோடுதான் தயாரிக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு உதாரணம் பொதுவாகவே இந்த கருத்துக்கு சொல்லப்படுவது உண்டு. அதுபோலத்தான் பிரச்சனைகளும் கூட கண்டிப்பாக அவற்றிற்கு தீர்வு உண்டு. அந்த தீர்வை கண்டுபிடிக்கின்ற அளவிற்கு நாம் நம்முடைய புத்தியை குழப்பமில்லாமல், பதட்டமில்லாமல், நிதானமாக வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் நம்மாலே தீர்த்துவிட முடியும். ஒருவேளை நீங்கள் பிரச்சனை என்று கருதுகின்ற ஒன்று உங்களால் தீர்க்கப்பட முடியாததாக இருக்கிறது, எப்படி சிந்தித்து பார்த்தாலும் அதற்கு தீர்வே தோன்றவில்லை, பல வருடங்களாக முயற்சித்து பார்த்து விட்டேன், அதை என்னால் தீர்க்க முடியவில்லை, இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்வது என்றால், அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது பிரச்சனை அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமே தவிர அதை தீர்க்கவோ இல்லாமல் செய்யவோ நம்மால் முடியாது. அதை எதிர்கொள்ளுகின்ற அளவுக்கு, ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அதை மட்டும்தான் அந்த அளவிலே நம்மால் செய்ய முடியும். அதை செய்துவிட்டால் அந்த இன்னலால், பிரச்சனையால் வருகின்ற எந்த விதமான துயரத்தையும் நம்மால் சரி செய்துவிட முடியும். ஒன்று, எதிர்கொள்ளுகின்ற இக்கட்டான சூழலை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்ய முடியாது என்பதை எப்போது உணர்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான வாழ்வியல் அணுகுமுறை. இதற்கு நம்மை நாம் முழுமையாக பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோமே ஆனால் வாழ்க்கை என்பது எப்போதுமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தெளிந்த மனநிலையோடு, அது தருகின்ற தெளிவான செயல்பாடுகளோடு இந்த தினத்தை எதிர்கொள்வோம். சந்தேகமே வேண்டாம், கட்டாயம் நாம் வெற்றி கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the

வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட் காய்ஸ். ஆமாம், வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டே இன்னைக்கு இல்லையா. August 14th வெள்ளிக்கிழமை, 7:08 ஆகிவிட்டது. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஃப்ரைடே? ஹவுஸ் திஸ் வீக்? ஹாப்பா, முடிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல ஃப்ரைடே முடிஞ்சிடும், இந்த வாரமும் முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு சில வாரங்கள்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த வாரம் ஆரம்பித்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே தோணிடும் நமக்கு, அச்சோ இந்த வாரம் நம்மளை வச்சு செய்ய போகிறது போல இருக்கே, எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இந்த வாரம் உங்களை வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டு இருந்ததுன்னா டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபியூ மோர் ஹவர்ஸ் டு கோ. பட் அதர்வைஸ் நல்லா ப்ரீஸியாக இருந்தது, சூப்பராக இருந்தது இந்த வாரம் அப்படின்னா ஜாலியாக அப்படி நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நமக்கும் வந்து இன்னொரு ஃபியூ ஹவர்ஸில் இந்த வாரம் முடிஞ்சிடும் சரியா. ஸோ அப்படி வாரம் வாரம் முடிந்து வீக்கெண்டு வந்து என்ஜாய் பண்ணி புது வாரத்தோட நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட்டும் பாதி மாதம் ஓடி விட்டது. நாளைக்கு இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. அண்ட் நம்ம ஊரில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வீக் அப்படிங்கிறதுனால இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு. ஸோ இந்த வாரம் முழுக்கவே வந்து பல இடங்களில் சோதனைகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்க. அதனால் யாராவது இந்த வீக்கெண்டை ஒட்டி ஊர்லேருந்து இங்கே திரும்பி வராங்கன்னா ஒன்ஸ் அகேன் லெட் மீ ரிமைண்ட் யூ, அவங்ககிட்ட சொல்லிடுங்க வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்போர்ட்க்கு வந்துட்டாங்கன்னா இந்த செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிறையா நான் பார்த்துருக்கேன், நானே ட்ராவல் பண்ணிக்கலாம் வரும்பொழுது இந்த மாதிரி யூனோ பீக் டைமில் ஹாலிடேஸ் டைம்லலாம் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது பல சமயங்களில் ஃபுல் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து இங்கே வேலையில் இருப்பாங்க. ஊரில் வந்து ஒய்ஃப் ப்ளஸ் 2 குழந்தைங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒய்ஃப் ப்ளஸ் குழந்தை ப்ளஸ் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து வரும்பொழுது இல்லை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி செக்யூரிட்டி செக்னால டிலே ஆகிறது, இந்த டாக்குமெண்ட் எங்கே அந்த டாக்குமெண்ட் எங்கன்னு கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணும்பொழுது பக்கத்துலேயே வந்து பசங்க வேறு அங்கங்கே ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சீன்லாம் வந்து காமனாக நடக்கிறது தான். ஸோ அவங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் டென்ஷனை குறைக்கிறதுக்கு ப்ராபப்ளி அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த ட்ராவல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும் சரியா. அதனால் வீட்டில் ஒன்றுக்கு 2 தடவை ஞாபகப்படுத்திடுங்க, ஏர்லியாகவே அவங்களுடைய ட்ராவலை வந்து வச்சுக்க சொல்லுங்கள் டு தி ஏர்போர்ட் சரியா. அதர்வைஸ் வேற என்ன, ஒன்றுமில்லை, அவ்வளோதான். வழக்கம் போல் சூரியன் வந்து விட்டார், கண்ணு மேலேயே அடி அடிக்கிறாரு. ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து கூலர்ஸ் போட்டு தான் வந்து நான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் இடத்த மாற்ற முடியாது, அங்கே இருக்கிற ஜன்னலையும் மாற்ற முடியாது, சன்னையும் மாற்ற முடியாது. அவர் வந்து கரெக்டாக என் கண்ணில் தான் அடிச்சுட்டு இருப்பார். இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி இன் வே, கண்ணாடி சொருகிற மாதிரி இருந்தாலும் டாப்னு நம்மளை வந்து எழுப்பி விட்டுருவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம சூரியன். வேலைக்கு வந்துட்டார் அவரும், நம்மளும் நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சாச்சு சரியா. ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் டே ஆஸ் ஆல்வேஸ். இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நம்ம தான் பேசிட்டு இருக்க போகிறோம் மெரிசல் மார்னிங்ல. நிறைய பாட்டெல்லாம் இருக்கு, நடுநடுவில் அப்டேட்ஸும் உங்களுக்கு ஆகிய இருக்கு. அவ்வளோதான் கைஸ், வேற எதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் பிளான்லாம் கிடையாது. ஜாலியாக வாங்க, பாட்டு கேட்டுட்டே பேசிக்கிட்டே நேரத்தை கடத்துவோம் சரியா. அப்புறம் எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசுறது அப்படிங்கறத எனக்கு நீங்க சொல்லுங்க. ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA தான் ஸ்பெல்லிங். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் அனுப்புவீங்களா, இந்த ஊரில் இருந்து நான் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் வந்து இப்படி இருக்கு வீக்கெண்டுக்கு இது பிளான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நமக்கு நிறைய பேர் வந்து ஹாய் அப்படின்லாம் அனுப்புறீங்க. நீங்கள் வெறும் ஹாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்போவே ஹாய் சொல்லிட்டுறேன் சரி. அதனால் ஹாயை தாண்டி வேறு ஏதாவது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அட் யுவர் எண்ட். ஓகே, பேக் டு பேக் 2 பாட்டில் வந்து மனதை திருடி விட்டாயிலேருந்து மஞ்சள் காட்டு மயனை ஆரடி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. அதுக்கப்புறம் மயக்கமேனிலேருந்து நான் சொன்னதும் மழை வந்துச்சா, வருது எங்கேயோ மழை வந்துட்டுருக்கு, வர வாரமும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனையுவே இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு ஜாலி பண்ணுவோம் சரியா. குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட். Back to back. 2 பாட்டு

0: மற்றும் நடிப்பில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் August 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv. ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
4: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: மீனிங்ஃபுல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: நிக்கனா 91 போடு.
0: என்னது 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: சம்மர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் ஒன்றொன்னா நம்ம கண்ணில் தென்படும் பொழுது ஹாப்பினஸ் ஜாஸ்தி தான் ஆகுது. ஏன்னா ஒரு பக்கம் இந்த ஸ்டார் ரைஸ் ஆகிறது அது இதெல்லாம் விடுங்க, இன்னொரு பக்கம் வந்து குளோபல் வில்லேஜில் நீங்கள் உங்களுடைய ஸ்டால்ஸ் எல்லாம் செட் பண்ணணும்னு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்ட்டு குளோபல் வில்லேஜ் பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை ஒட்டி நம்ம பார்த்தா நேற்றுக்கு இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு பார்த்தீங்களா. ஸோ அடுத்தடுத்து இனி விண்டர் அண்ட் பிளசன்ட் வெதர்லாம் வரும்பொழுது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதிகரிக்கும். அண்ட் அதில் முக்கியமான சில ஃப்ளாக்ஷிப் இவெண்ட்ஸோடைய டேட்ஸ் எல்லாம் ஒன்றுனா அனௌன்ஸ் ஆரம்பிப்பாங்க. அதுல முதல்ல இப்ப சொல்லி இருக்கிறது துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சுக்கான டேட்ஸ். எஸ், நம்ம துபாயில நம்ம கிரவுன் பிரின்ஸ் அவர்களுடைய இனிஷியேட்டிவா கடந்த சில ஆண்டுகளாக, இஃப் ஐ அம் நாட் ராங், ஒரு 7-8 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு நினைக்கிறேன், துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு. சோ துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் வர அக்டோபர் 31 தேதியிலிருந்து நவம்பர் 29 தேதி வரைக்கும் நடைபெற இருக்குங்கிற மாதிரி தேதி வெளியிட்டாச்சு. இந்த வருஷம் வந்து எப்பவும் போல ரன்னிங், சைக்கிளிங், யோகா இந்த மாதிரி பல்வேறு உடற்பயிற்சிகளும் வந்து இடம்பெற போகுது. அண்ட் லைக் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்ல, மேரத்தான் இதெல்லாம் இருக்கும்ல. சோ துபாய் ரன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த சைக்கிளிங் சேலஞ்ச் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் பொதுமக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம்ங்கிற மாதிரி அழைப்பும் விடுத்திருக்காங்க வழக்கம் போல். அண்ட் துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சில் வந்து இந்த பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய பீச்சஸ், பார்க்ஸ் அண்ட் ஒரு சில பப்ளிக் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து நிறைய ஃப்ரீ கேம்ப் எல்லாம் இருக்கும், நிறைய ஃப்ரீ யூனோ ஃபிட்னஸ் செஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டா இருக்கீங்கன்னா ஜாலி பண்ணலாம் இந்த சீசன் ஃபுல்லா.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ Hamdan Street, Abu Dhabi ல flagship showroom open பண்ணிருக்காங்க.
4: Alan Saree exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Saree exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Saree exchange app now.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஆஹா, இந்த மீடியா ஷவர் வீடியோஸ் எல்லாம் பார்க்க பார்க்க அச்சச்சோ, நம்ம போலயே மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நட்சத்திரம் அப்படியே விழுறது நம்ம பார்ப்போமே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. சடனாக நம்ம ஏதாவது ஒரு தடவை பார்த்தோன்னா அது ரொம்ப லக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிலீஃப் எல்லாம் இருக்கும். பட் ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 100 ஷூட்டிங் ஸ்டார்ஸை வந்து நம்ம பார்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. அடிக்கடி இங்கே நம்ம யூஏல நடக்கிறது உண்டு இந்த மாதிரி செலஸ்டியல் இவெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த வருஷம் நடந்த அந்த பர்சேட் ஷவர் அப்படிங்கிற இந்த மீட்டியோ ஷவர் நேற்றுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 stars per hour வந்து அப்படியே பியூட்டிஃபுல்லாக வானத்தை வந்து அலங்கரிச்சிருந்தா நம்ம பார்த்துருப்போம் வீடியோஸ் வழியாக. நிறைய பேர் வந்து போய் பார்த்துருக்காங்க. ஸோ மொலிஹா நேஷனல் பார்க்கில் எல்லாம் இதுக்காக ஒரு இவெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த இவெண்ட்டில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பெய்டு இவெண்ட் அண்ட் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும், எல்லாரும் போயிட்டு கலந்துக்கலாம். அண்ட் கலந்துக்கிட்டு இந்த அழகான ஒரு பியூட்டிஃபுல் நிகழ்வை வந்து நம்ம பார்க்கலாம். இயற்கை வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒன்று அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்க பார்க்க தான் வந்து தோணுது. இல்லை அடடா, மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, தேர்ஸ்டே வேறு, வீக் டே, மலிஹா நேஷனல் பார்க்குக்கு போகணும். அண்ட் யான் நேத்திக்கையோடு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இந்த இவெண்ட். அண்ட் அப்பப்போ நீங்கள் ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மேபி இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி இவெண்ட்ஸ்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க ஐம் ஷோர் தே வில் என்ஜாய் அ லாட் அண்ட் நிறையா லேர்னிங்கும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா 100 stars வந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம எப்படி யூனோ ஸ்கைல எப்படி விழுறது பார்க்குறதுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏன்னா அங்கே போனவங்கள்லாம் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆஹா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனிவே 7:45 ஆகி இருக்கு, டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா.
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக ஏதும் இல்லை. இப்போ காலையில் ஒரு வீக் டேக்கான டிராஃபிக் எவ்வளோ இருக்குமோ அதுதான் வந்து பார்க்க முடியுது. 311 E11 611 பெருசாக இல்லை, கவனிச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி லேசான ஒரு ஸ்லோ மூவிங் இருக்குது. அதே தவிர்த்து இன்டர்னல் ரோட்ஸ் லைக் பேரூர் ஸ்ட்ரீட் ஆகட்டும், இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் கேசேஸ் அங்கே இங்கே தான் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. வேற எங்கேயும் கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை, அதனால் அப்படி ஜாலியாக டிரைவ் பண்ணுங்கள். அல்கேயில் வந்து இந்த துபாய் ஹில்ஸ்

0: கீர்த்தனா, மதன் ஹியர், ஹாப்பி வீக்கெண்ட் ஃபார் யூ, பட் எனக்கு வேலை இருக்கு நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு சேட் ஸ்மைலி அனுப்பியிருக்காரு. என்ன பண்றது, சில பேருக்கு கொஞ்சம் அப்படிதான். ஜபல் அலி போர்ட் ஏரியால இருந்து வீக்கெண்ட் பிளான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. ஓன்லி டியூட்டி, அதுக்கப்புறம் லீவ் வந்ததுன்னா ஸ்லீப்பிங் அண்ட் தென் டியூட்டி அப்படின்ட்டு அல்தாப் பரக் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஃபேர் எனஃப், இதுதான் வந்து நம்மளால நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வாரம் ஃபுல்லா வேலைக்கு போகிறது, வீக்கெண்ட் அஸ்ட் ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்றது, அதுக்கப்புறம் சாப்பிடுறது, தூங்குறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, போதும். இதை விட வேற என்ன வேணும்? குமார் ஃப்ரம் ஜப்பான், குட் மார்னிங், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? விஜய் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, மலேசியால இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன், மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட அட அட, நைஸ், அங்கெல்லாம் மழை பெய்யுது, இங்க வந்து மழை பெய்ய மாட்டேங்குது. ஜெயின் முகமது, குட் மார்னிங் உங்களுக்கும். அப்புறம் வேறு யார் வெங்கட் ராஜ்குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, எங்க ஃப்ரெண்ட் ஜெயம் திலீப்க்கு ஒரு ஹாய் அண்ட் குட் மார்னிங் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஹாய், குட் மார்னிங் ஜெயம் திலீப். எதுனா ஜெயம் ரவி மாதிரி ஜெயம் திலீப் அப்படின்னு வச்சிருக்காரு பேரு. வேறு யார் இன்ஃபென்ட் ரஞ்சித், சங்கர், முருகேசன், ஷாஹுல், பாலகிருஷ்ணா, அதுக்கப்புறம் வேறு யார், கொம்பன் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் அக்கா அப்படின்னு. குட் மார்னிங் உங்களுக்கும். கணேஷ் சந்திரசேகரன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, வணக்கம் கீர்த்தனா, இனிய காலை வணக்கம். அப்புறம் வேறு யார், ஃபரூக், கிறிஸ்டி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட். சுபாஷ், உங்களுக்கும் காலை வணக்கம். யுவராஜ், குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பியிருக்காரு, காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம், ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்க. சரியா? சரி, இப்போ யாருக்கு பாட்டு வேணும், சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல வந்து நீங்கள் கேட்குற பாட்டு, நல்ல பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ நல்ல பாட்டை நீங்கள் கேட்பீங்களாம், 800-8940 கால் பண்ணி. ஹலோ, குட் மார்னிங். ஹாய், யார் பேசுறீங்க?
1: கணபதி.
0: கணபதி, ஆஹா, மறுபடியும் இதே வாரத்தில் இரண்டாவது முறை உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன் நானு. சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நான் கொடுத்துறேன் நீங்க கேக்குற பாட்டு. நல்ல பாட்டா கேட்டீங்கன்னா தான் தருவேன். என்ன
1: பாட்டு வேணும்? ஸ்பெஷல் டெடிகேஷன் டு மை லிட்டில்
0: ஒன். லிட்டில் ஒன், ஓ நைஸ், லிட்டில் ஒன். யார் அவங்க பேர் என்ன?
1: பேர் வந்து லக்ஷ்யா.
0: லக்ஷ்யா, ஓகே.
1: But they went for vacation, okay?
0: அப்படியா? சரி.
1: But old song தான், but பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன பாட்டு?
1: Rhythm வந்து நதியே நதி.
0: ஓ, பியூட்டிஃபுல் சாங். இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரசிப்பாங்களா அவங்க? ஓ, நைஸ் நைஸ் நைஸ், நல்ல அழகான ஒரு பாட்டு. அதோட வீடியோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களா?
1: கரெக்ட், ஆஃப்
0: கோர்ஸ். எவ்வளவு வயசு ஆச்சு?
1: வாட்டர்ஃபால் 6 இயர்ஸ்.
0: 6 இயர்ஸ், ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. சரியா? நல்ல ஒரு பாட்டு. ஆக்சுவலி இந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து ரிதம் படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். எப்போ வந்து டிவியில் போட்டாலும் உட்காந்து நான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி இதமாக இருக்கும் மனசுக்கு. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் மீல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் படம் ரிதம். ஸோ ரிதம்ல இருந்து அந்த பாட்டு சில்லாக் சாங் ஆஃப் தி இயர் நான் அப்ளை பண்ணுறேன். பட் ஆஃப்டர் அ பிரேக் அண்ட் அந்த பாட்டுக்கு அப்புறம் டைம் இருந்தால் இன்னும் ஒரு பாட்டு, அண்ட் தென் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் வருவேன். இது Marisol Morning with me, Keerthana on 89.4 Tamil FM.
2: 89.4 Tamil FM. Namma radio, namma music. உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: மேடம், ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
2: Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum,
5: there is no place like home. There's no home like that.
2: This hour of Marisol Morning is brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
6: You are with Kirtana on Marisol Morning.
2: Chillax song of the hour.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 ரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த அட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய இரண்டு வர்த்தக கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த விரோத தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அட்நாக் கூறியுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்குள் அட்நாக் கப்பல்கள் தொடர்பாக நடைபெற்ற இரண்டாவது தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 2817 அப்பட்டமாக மீறும் செயல் என ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல்களை குறிவைப்பதும் ஹோர்முஸ் நீரிணையை பொருளாதார அழுத்தம் அல்லது மிரட்டலுக்கான கருவியாக பயன்படுத்துவதும் ஈரானின் புரட்சிகர காவல்படையால் மேற்கொள்ளப்படும் கடற்கொள்ளை நடவடிக்கைகளுக்கு ஒப்பானது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்புக்கும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கும் நேரடி அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானை இதுவரை உலகம் கண்டிராத அளவுக்கு முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப் போவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அடுத்த வாரம் ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானை மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் தொடர்ந்தும் நீடிக்கும் முற்றுகை காரணமாக ஈரானிய துறைமுகங்களுக்கு பொருட்கள் செல்வதும் அங்கிருந்து வெளியேறுவதும் தடுக்கப்படும் என்றும் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான பொருளாதார அழுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்த அமெரிக்கா தயாராகி வருவதாக அவரது கருத்துக்கள் தெரிவிக்கின்றன.
2: தமிழக செய்திகள்.
3: சொத்துவரி மறுமதிப்பீடு நிறுத்தி வைக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். பொதுமக்களின் எதிர்ப்பால் துல்லிய சொத்து வரி மதிப்பீட்டை நிறுத்தி வைப்பதாக மாநகராட்சி ஆணையர் ஜி எஸ் சமீரன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் 13,30,000 மேற்பட்ட சொத்து உரிமையாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்த வரி மாற்றியமைப்பு குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக பொதுமக்களிடம் இருந்து பல கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இந்த திருத்திய மதிப்பீடு தொடர்பாக பொதுமக்கள் எழுப்பிய கோரிக்கைகளை கவனமாக ஆய்வு செய்த பிறகு வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. சுமார் 10 மடங்குக்கு மேல் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் 100 முதல் 300% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்திருந்தார். மாநகராட்சி மேயர் ஆர் பிரியாவும் இந்த நடவடிக்கைக்கு அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் துல்லிய சொத்து வரி மதிப்பீட்டை நிறுத்தி வைப்பதாக மாநகராட்சி ஆணையர் ஜி எஸ் சமீரன் நேற்றிரவு அறிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் குறைவான மதிப்பீடு செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்ட சில சொத்துக்களுக்கான வரி மதிப்பீட்டை மாற்றியமைக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொண்டிருந்ததாக தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட நிலையில் 175 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 7,000 நிமிடங்களுக்கு மேல் அவைகள் முடங்கின. இதன் காரணமாக 175 கோடி மக்கள் பணம் வீணாகியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் மொத்தம் 19 அமர்வுகள் நடைபெற்றன. ஆனால் கூட்டத்தொடர் தொடங்கிய நாளில் இருந்தே நீட்டு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்தன. கூட்டத்தொடரின் தொடக்க நாளில் டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. அத்துடன் அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை கையாடல் விவகாரமும் சேர்ந்தது. இதுபோன்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எதிர்க்கட்சிகள் பொறுப்பு கூறலை கேட்டன. நாள்தோறும் போராட்டமாக இருந்த நிலையில் ஒரு நாள் கூட நாடாளுமன்றம் முழுமையாக செயற்படவில்லை. ஒத்திவைப்புகளால் அடிக்கடி முடங்கியது. இதனால் கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணம் வீணாகிவிட்டதாக பலரும் தெரிவித்தனர். இதுபற்றிய கணக்கெடுப்பில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் செயற்பட ஒரு நிமிடத்துக்கு 2.5 லட்சம் செலவாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 1 மணி நேரத்துக்கு 1.5 கோடி செலவிடப்படுகின்றது. 6 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் அமர்வுக்கு 9 கோடி செலவாகும். நாடாளுமன்றத்தின் 7000 நிமிடங்களுக்கு மேல் முடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் 175.6 கோடி மக்கள் பணம் விரயமாக இருப்பதாக கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை செம்மணி மனித புதை குழியின் 3ஆம் கட்டத்தின் 51வது நாள் அகழ்வு பணியில் புதிதாக 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 10 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 56 நாட்களுக்கு அனுமதி வழங்கியது. அதனுடைய அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 3ஆம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. செம்மணியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களின் கீழான அகழ்வு பணிகளின் போது 552 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 540 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: கனேடியன் ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இகா ஸ்வியாடெக் சாம்பியன் ஆனார். போலந்து டென்னிஸ் நட்சத்திரம் இகா ஸ்வியாடெக் இறுதிப் போட்டியில் உலகின் 2ம் நிலை வீராங்கனையான எலினா ஸ்வீட்டோலினாவை 6-2, 6-3 என்ற நேர் செட்களில் 75 நிமிடங்களில் வீழ்த்தி சாம்பியன் ஆனார். இது 2026 சீசனில் ஸ்வியாடெக்கின் முதல் பட்டமாகும். அத்துடன் அவரது 26வது உலக டென்னிஸ் கழகத்தின் ஒற்றையர் பட்டமும் ஆகும். மேலும் இது அவரது 12வது 1000 WTA பட்டமாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் பென் ஷெல்டன் சாம்பியன் ஆனார். இறுதிப் போட்டியில் சக அமெரிக்க வீரர் பிராண்டன் நகஷிமாவை 6-3, 7-6 என்ற நேர் ஸ்கெட் கணக்கில் பென் ஷெல்டன் வீழ்த்தினார். கனேடியன் ஓபன் பட்டத்தை தொடர்ந்து 2வது ஆண்டாக பென் ஷெல்டன் கைப்பற்றியுள்ளார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று வெப்பநிலை 49 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக உள்ளக பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவும். இன்று வானம் பொதுவாக தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மேகமூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. காற்று லேசானது முதல் மிதமான வேகத்தில் வீசக்கூடும். சில நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து 35 கிலோமீட்டருக்கு வரை செல்லக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்களில் கடல் சீற்றம் குறைவாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் ஈரப்பதம் அதிகரித்து சில கடலோர பகுதிகளில் பனிமூட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the Month.

0: என்ன ராப்பு? பிஓஐ பாய், பாய் என்ன பையன், ஜேஆர்எல் கேர்ள், கேர்ள் என்ன பொண்ணு, தெரியாதா நமக்கு? ஓ மை காட், சில சமயங்களில் சில பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் தெரியும். சிலதெல்லாம் ஆஹா என்னமா எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணும், சிலதெல்லாம் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வருங்க. அந்த ஒரு மாடுலேஷனில் வந்து நமக்கு வித்தியாசம் வரும். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 8:50 ஆகி இருக்கு. இட்ஸ் அ ஃப்ரைடே மார்னிங், பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே மார்னிங். ஆமாம், அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்குங்கிறதுனால இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில் வந்து ஒரு பக்கம் இந்த சோதனை நடத்துறது, அதுக்கப்புறம் வந்து ரியர்சல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேருந்துகள்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இயக்குறாங்க. இன்றைக்கி வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருந்துகள் வந்து எக்ஸ்ட்ராவாக வெவ்வேறு பகுதிகளுக்கு வந்து இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஹாலிடே வேறு இல்லையா, நாளைக்கு வந்து தோ இட் இஸ் சாட்டர்டே, பப்ளிக் ஹாலிடே வந்து இந்த மாதிரி சாட்டர்டே இல்லை சண்டேல வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே யூஏ மாதிரி அங்கே ரூல் கிடையாது பப்ளிக் ஹாலிடே வந்து அப்படி கொஞ்சம் அப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இருந்தாலும் பல பேருக்கு சாட்டர்டேஸ் வந்து ஒர்க்கிங் டேயாக இருந்ததுன்னா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்திருக்கே ஆஹா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஊருக்கெல்லாம் கிளம்பி போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து சென்னையிலேருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு இன்னைக்கு போவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் இப்போது எக்ஸ்ட்ரா பேருந்துகள்லாம் வந்து இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இன்னைக்கு ஈவினிங் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், சென்னையிலேருந்து வெளியில் போகக்கூடிய அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் அப்பப்பப்போ அந்த ரோட்ஸ் எல்லாம், அண்ட் மண்டே மார்னிங்கும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் பழகி போன ஒன்று தானே. எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அயன்லேருந்து விழிமூடி யோசித்தால், அண்ட் ஜியிலேருந்து டிங் டாங் கோயில் மணி பாட்டெலாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி தங்கத்தின் விலை மட்டும் என்னென்னு
1: பார்த்துடலாமா? இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Abadi va valiki abingra maadhiri thangathoda vela vandu konja kammiyagi irukke. Amma evlo theriyuma 24 carat thangam 1 gram irukku, 519 dirham 75 fils, of course 500 dirhams ku mele dhaan irukku. Irundhala vandu comparatively paravaala 519.75 dirhams, and 22 carat thangam 1 gram irukku, 481 dirhams 50 fils aga irukku.
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
1: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
3: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
2: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
4: This is Maddy.
5: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
2: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
6: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
7: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
6: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். VNCT Global in Abu Dhabi summer discount villa sales
8: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
9: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
10: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
11: 050-116-8848. 1 lakh illa, 2 lakhs 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
12: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
13: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
14: Lulu, where the world comes to shop.
15: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
16: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
15: தனுஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
16: Visit your nearest Tanishq showroom today. இப்ப ஹம்தான் ஸ்ட்ரீட் அபு தாபி ல flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
17: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
18: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
19: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
20: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
19: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
20: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
21: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
22: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
23: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
24: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikayudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
25: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
26: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
27: Hi Malini, I'm Krishnan. Naa idha solli aganum, nee avlo valaga inga evanum ivlo valaga oru ivlo valaga paathirukka maatanga.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: VNCT Global in Abu Dhabi Summer Discount Villa Sales.
8: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
9: Chennai oda top 5 locations ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2 BHK ku 20 lakhs discount, 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
10: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
11: 1 lakh, 2 lakhs, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
12: Car la appo prachana vara ACO illa prachana vanda spare parts and service la problem vara sadharana AC brand illa na ide.
13: Denso's UAE's first distributor, 1982 la irundhe Danya Refrigeration oda mukkiyamaana angam.
14: JM brand AC da,
13: JM brand AC da.
15: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
16: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, vilaiyaattu thagavalgal, vaniga seidhigal, vaanilai nilavaram. இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
17: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
18: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: பேக் டு ஸ்கூல் டைம் ஆயாச்சு இல்லையா? ஏன்னா நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் பேக் டு ஸ்கூல், பேக் டு ஸ்கூல் அப்படிங்கறத வந்து நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். கடைகள் எல்லாம் போனா கூட பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ், பேக் டு ஸ்கூல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாக்குறோம். அட் த சேம் டைம் நம்ம பேக் டு ஸ்கூலுக்கு, அதாவது குழந்தைங்களை வந்து திருப்பி அனுப்பும்பொழுது அவங்களுக்கு தேவையான புது புது பொருட்கள், புது புது ஸ்டேஷனரி, பேக் அது இதுன்னு ஃபேன்சியா வாங்கி கொடுக்குற மாதிரியே அவங்களும் வந்து ரெடியா இருக்காங்களா பேக் டு ஸ்கூல் சீசனுக்கு அப்படிங்கறத பாக்கணும். அண்ட் பேக் டு ஸ்கூல் அப்படிங்கும் பொழுது பல ஊர்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு குழந்தைங்கள்லாம் வருவாங்க. அண்ட் மற்ற குழந்தைங்களோட அந்த எக்ஸ்போஜரே இல்லாமல் சடனாக எல்லாரும் ஒரே இடத்துல கூடும்பொழுது தான் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஐ எம் ஷோர் லைக் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பயணம் அது பழகி போயிருக்கும். இருந்தாலும் இல்லை, அந்த ஹிக்கப்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா பேக் டு ஸ்கூல் செக்லிஸ்டில் வேக்சின்ஸும் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடியிலேருந்தே குழந்தைங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் தயார்படுத்துங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வந்து ஜாலியாக இருக்க விட்டுட்டு நாளைக்கு சடனாக எழுப்பி விட்டா பாவம், அவங்களுக்கும் கஷ்டம் இல்லையா? நமக்கே வந்து ஒரு நாலு நாள் வெக்கேஷன் போயிட்டு அப்படியே ஆஃப் ஆர் ரொட்டீன் இருந்ததுக்கு அப்புறம் சடன்லி ஆஃபீஸ் கிளம்பி போறதுல எவ்வளோ டிஃபிகல்ட்டாக சேலஞ்சிங்காக இருக்கும், அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுடைய ஸ்லீப் ஸ்கெடியூலை ரீசெட் பண்ணுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வைங்க, ஹெல்தி ஈட்டிங் கொடுங்க, அண்ட் எப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சைக்காலஜிக்கலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களை சீக்கிரமாக எழுப்பி விட்டு அந்த ஒரு ரொட்டீன் டைம்குள்ள அவங்கள பழக்கி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும், குழந்தைங்களுக்கும் கஷ்டமாக இருக்காது, ஒரு ஷாக்காக இருக்காது அப்படின்ட்டு. ஸ்பெஷலி வித் யங் சில்ட்ரன் யூனோ இது வந்து பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று இருக்காங்க. அண்ட் தென் வேக்சினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியமான சில வேக்சினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது உங்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ரொட்டீனான இந்த இம்யூனைசேஷன், அதுக்கப்புறம் ஏஜ் அப்ராப்ரியேட்டான பூஸ்டர் டோசஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால குழந்தைங்களுடைய அந்த ஹெல்த் ரிக்வயர்மெண்ட்ஸும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சீசனல் சேஞ்ச்னால இன்ஃப்ளூயன்ஸா அதோ வந்துட்டேன் நானே அப்படின்ட்டு வரும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா சீசன் கிட்ட வேற நம்ம போயிட்டு இருக்கோமா, அதனால சீசனல் ஃப்ளூ வேக்சின் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆக இந்த அகடமிக் இயருக்கு குழந்தைங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அதனால ஜஸ்ட் கீப் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். அண்ட் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த MMR வேக்சின்லாம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா இதற்கான வேக்சின் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டெட்டனஸ் அப்புறம் மற்ற இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கான வேக்சின்ஸ், பூஸ்டர்ஸ் அண்ட் ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான சில வேக்சினேஷன் சொல்லிட்டு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக அவங்களுக்கு தேவையான வேக்சின்ஸ் அண்ட் பூஸ்டர் டோசஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்க பாருங்க. ஸோ தட் தேல் ஆல்சோ கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் பேக் டு ஸ்கூல் சீசன் அப்படின்ட்டு இருக்காங்க சரியா? அதனால உங்களோட பேக் டு ஸ்கூல் செக்லிஸ்ட்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதோடு நிறுத்தாமல் அவங்க எந்த அளவுக்கு ஹெல்தியாக இருக்காங்க, ஸ்கூலுக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா இல் பி குட். ஓகே, ஸோ கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல வந்து செங்குருவி செங்குருவி அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக நான் விளையாடுறேன். என்ன படம் இது? திருமூர்த்தி. எஸ், இந்த படத்துலேருந்து கேட்கலாமா? இது மெடிசன் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஹாப்பி ஃப்ரைடே.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas. The world.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: PM IDS building opposite to Burj Man Dubai la nadakirukku prop shell team neerla meet panni unga budget ke etha premium DTCP and RERA approved plots pathi therinjikalam plus exclusive offers and spot booking benefits um irukku. For appointments call 056-415-4242. The best investment in earth is earth. Plots nale prop shell dane.
2: Diamond vaangradhukku pala kaaranangal irukku, sila samayam manasukku pidichavangalukkaga or sometimes namakku naame kuduthukra oru chinna gift. காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஹார் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட்டி யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: யூ ஆர் வித் கீர்த்தனா ஆன் மெர்சல் மார்னிங்.
3: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
4: கமிங்.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நாளைக்கு நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் ஒரு ஒரு வருஷமும் நம்ம பார்த்தோம்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு எஃப்ஒய் இவன்ஸ் அலாங் வித் கான்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா துபாய் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பெரிய பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா தானத்தில் சிறந்தது ரத்த தானம். நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிளட் கொடுக்கறது தான் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெகா பிளட் டொனேஷன் கேம்ப்ல கலந்து உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை வந்து நீங்களாவே அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா 0562 2187 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு நம்பர் கூட இருக்கு 0563873299 இல்லை www.foievents.llc.com/registration அப்படின்னு போனீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். அங்கேயும் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ August 16th DHA ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்ஜதஃப் துபாயில் நடக்க இருக்கு இந்த மெகா பிளட் டொனேஷன் கேம்ப்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்றது தொடர்பாக கனிமொழி எம்பி விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் காங்கிரஸில் இந்தியா கூட்டணியில் இல்லை. நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களின் இடம் மாற்றம் குறித்து சபாநாயகருடன் பேசுவதற்காக தேநீர் விருந்தில் கலந்து கொண்டேன் என்று அவர் கூறினார். தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதில் சர்ச்சையாக என்ன இருக்கின்றது என்று அவர் கேள்வி எழுப்பினார். பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டி வருவதாகவும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட மசோதாக்களை திமுக உதவியுடன் பாஜக நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தவிக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தேநீர் விருந்தில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டிருந்தது அரசியல் களத்தில் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது.
1: இந்திய செய்திகள்.
3: பீகார் மாநிலத்தில் நடந்த நீட் மறுதேர்விலும் மோசடி நடைபெற்றது அம்பலமாகியுள்ளது. நீட் மறுதேர்வு மோசடி தொடர்பாக பீகார் மாநிலத்தில் 3 வழக்குகளை பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்விலும் மறுதேர்விலும் மோசடியில் ஈடுபட்ட MBBS இறுதியாண்டு மாணவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவ மாணவர்கள் உஜ்வால் ராஜ் ரவிசங்கர் ஆகியோரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஆள்மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற வைக்க நீட் நுழைவு எழுதுபவர்களிடம் தலா 12 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பொருளாதாரத்தில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னணி அடிப்படை பொருளாதார குறிகாட்டிகள், ஆய்வு முடிவுகள் மற்றும் அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகளின் அடிப்படையில் கைத்தொழில் மற்றும் சேவை துறைகளின் செயற்திறனை பிரதிபலிக்கும் வகையில் 2026 இரண்டாம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சீராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கி ஆகஸ்டில் வெளியிட்டுள்ள நாணய கொள்கை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் புவிசார் அரசியல் பதற்றங்களால் ஏற்படும் பொருளாதார பக்க விளைவுகள் முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட குறைவாக உள்ளதால் குறுகிய கால வளர்ச்சி சாத்திய கூறுகள் பரவலாக நேர்மறையாகவே உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அவசர மனிதாபிமான உதவியை ஐக்கிய அரபு அமீரகம் வழங்குகின்றது. இதற்கான உத்தரவை அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் பிறப்பித்தார். அதிபரின் உத்தரவின்படி அமீரக நிவாரண முகமை மூலம் இந்த நிவாரண உதவி வழங்கப்படுகின்றது. மருத்துவ பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடத்துக்கான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட அவசர உதவிகளை கொலம்பியாவில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க அமீரக குழுக்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. ருமேனியாவின் ஒரே அணுமின் நிலையம் மூடப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் நீடித்து வரும் கடும் வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக டானியூபு நதியின் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளது. இதனால் ருமேனியா தனது ஒரே அணுமின் நிலையமான செர்னாவோடா அணுமின் நிலையத்தின் செயற்பாடுகளை முழுமையாக நிறுத்தியுள்ளது. இந்நிலையத்தில் உள்ள 2 அணு உலைகளும் சேர்ந்த ருமேனியாவின் மொத்த மின்சார உற்பத்தியில் சுமார் 20% வழங்குகின்றன. அணு உலைகளை குளிர்விக்க டானியூப் நதி நீர் பயன்படுத்தப்படுவதால் நீர்மட்டம் ஆபத்தான அளவுக்கு குறைந்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாள் ஆட்டம் டாவினில் இன்று தொடர்கிறது. தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 276 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ 78 ஓட்டங்களுடனும் முஷ்விகூர் ரஹீம் 20 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பிடித்தாடிய ஆஸ்திரேலியா 198 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய பங்களாதேஷ் 81 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. நீங்கள்
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 9:12 ஆகி இருக்கு. கன்ஜெஷன், ஆமா, வீக்கெண்ட் ஆனாலும் இந்த கன்ஜெஷன்ல இருந்து ஒரு விடுவு காலம் இல்லையாங்கிற மாதிரி தான் தோணுது. பட் என்ன பண்றது, மார்னிங் டைம்ல எஸ்பெஷலி பல இடங்கள்ல வேற நமக்கு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ரோடு என்ஹான்ஸ்மெண்ட் ஒர்க், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற அந்த காரணத்தினால சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத கன்ஜெஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு காலையில வந்து மேஜரா துபாய் அண்ட் ஷார்ஜா ரோட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா E11 311 அப்கோர்ஸ் அண்ட் தென் கிசே சல்னாதா ஷார்ஜா சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால, ஷார்ஜால இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல எஸ்பெஷலி. அண்ட் இன்னொன்னு, உங்க வெஹிக்கிளுடைய ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்கன்னு நம்ம துபாய் போலீஸ் இன்னும் ஒரு முறை நமக்காக ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனிங் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இருந்ததுன்னா பல மணி நேரம் நம்ம டிராஃபிக்ல உட்கார்ந்து செலவழிக்கும் பொழுது அதனால வரக்கூடிய இந்த ஃபெட்டிகோ இல்லை வந்து டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டியில் ஏசி சரியா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அறியாமலே நம்மள அதை வந்து டயர்ட் ஆக்கிடும், டீஹைட்ரேட் பண்ணிடும். ஏன்னா வண்டிக்குள்ள வந்து அவ்வளோ குவிக்காக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதனால தான் வந்து காரை பூட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களையோ இல்லை வந்து பெட்ஸியோ விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தானேன்ட்டு போயிடாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அண்ட் வருஷம் நமக்கு இதுக்கான ரிமைண்டர்ஸ் அண்ட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு சில இன்சிடென்ட்ஸ், சில சேடான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கு இல்லையா, அதனால தான். ஸோ அப்படி பூட்டி இருக்கிற கார் மட்டும் கிடையாது, பல மணி நேரம் நீங்கள் இந்த வேகாத வெயிலில் சுட்டரிக்கக்கூடிய வெயிலில் காரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது உங்கள் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் வந்து பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங்காக இருக்கணும். அதனால பார்த்துக்கோங்க. ஓகே, மேக் ஷோர் யோர் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இஸ் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்ட்லி டு ப்ரிவென்ட் ஃபெட்டீக் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஃப்ரம் ரைசிங் கேபின் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி துபாய் போலீஸ் HQ அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டிருக்காங்க. எனிவே, கமிங் பேக் டு துபாய் டிராஃபிக், 311 ஷேக் முகமது பின் ஜாயத் ரோட்ல ஃப்ரம் அல்துவார் 3 டுவர்ட்ஸ் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆஸ் வெல் ஆஸ் மதீனத் அல் மக்தூம் சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லையும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் E11 ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 கன்ஜெஷன், அதுக்கப்புறமா வந்து அல் கபீசி அல் மம்சார் அரவுண்ட் E11, அப்புறம் வந்து ஹெசியான் ஃபர்ஸ்ட் அண்ட் அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா செகண்ட் ஆன் அல் ஜுமரோட் ஸ்ட்ரீட்ல, அண்ட் தென் டிராஃபிக் ஃப்ரம் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டுவர்ட்ஸ் ரஷீதியா ஆன் 311 கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. பட் தென் இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கும் நம்புறேன் நான். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் துபாய் ஷார்ஜா பார்டர்ல வந்து ஹெவி டிலேஸ் நம்மளால பார்க்க முடியுது, எஸ்பெஷலி சொல்லணும்னா டியரா, அப்புறம் வந்து அபுஹேல் நியர் D93 அண்ட் D92 கனெக்ஷன்ஸ், இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் கிசேஸ் அண்ட் நார்தர்ன் துபாய் ரூட்ஸ்லயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு, பம்பர் டு பம்பர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2 அரவுண்ட் S117 செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட், அப்புறம் ஷார்ஜா அரவுண்ட் E11 இத்திஹாத் ஸ்ட்ரீட், அண்ட் தென் D90 ஷேக் சபா அல் அஹமத் அல் ஜபேர் அல் சபா ஸ்ட்ரீட் இங்கே ஹுதேவால, அதுக்கப்புறம் D72 SIL ஸ்ட்ரீட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆங்காங்கே வந்து சில மைனோ டிராஃபிக் இன்சிடென்ட்ஸும் இன்னைக்கு காலையில் நடந்திருந்திருக்கு. அண்ட் வழக்கம் போல சொல்றது தான், அஹெடா பிளான் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த கன்ஜெஷன் அப்படிங்கிறது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளோ டெவலப் பண்ணாலும் மக்கள் தொகையும் வந்து ஜாஸ்தியாயிட்டு இருக்கு, எல்லாரும் இங்கே வந்து வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம டைமிங்ஸை முன்ன பின்ன மாற்றிக்கிறதுனால நமக்கு இந்த டிராஃபிக் கன்ஜெஷன்லேருந்து ஒரு ஸ்லைட் எஸ்கேப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்துக்கோங்க சரியா. எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வந்து சண்டை கோழி, அதுக்கப்புறம் பமல் கே சம்பந்தம் படங்கள் அந்தெல்லாம் பாட்டு பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி குயிக்கா கோல்ட் ரேட் எவ்வளோ
1: இன்று, தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam, anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 521 திரும்ஸ், 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 482 திரும்ஸ், 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: இது ஃபேமிலி படமா இல்ல கேங்ஸ்டர் படமா?
2: பேர் என்ன தம்பி?
1: புரட்சி தளபதி. சாரி சார், படத்துல ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பத்தி சொல்லு.
3: லிங்கா உங்க ஹார்பர்ல தான்.
1: நிறுத்து, இந்த ஹீரோ கூட எல்லாம் அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு கேரக்டர் கூடவே சுத்திட்டு இருக்குமே, அவர் கூப்பிட்டு இவருக்கு பில்டப் கொடுக்க சொல்லு.
2: அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப்.
4: எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல?
1: அத தியேட்டருக்கு வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
4: நீங்க மட்டும்தான் இளையராஜா ஃபானா?
5: புரட்சி தளபதி விஷால் இயக்கம் மற்றும் நடிப்பில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அஞ்சலி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கும் மகுடம். ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் TV.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
6: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC Supply. ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: 9:30 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். போன வாரம் வெளியான ஒரு ஹாட் அப்டேட் என்னன்னா, அபுதாபிக்கு வந்து லேண்ட் ஆகக்கூடிய நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு ஃப்ரீ விசா கிடைக்க போகுது. அதுவும் அபுதாபியில வந்து மினிமம் 3 நைட்ஸ் புக் பண்ணும்பொழுது நமக்கு ஃப்ரீ விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு இல்லையா. அதை பத்தி இன்னும் கூடுதல் விவரங்கள்லாம் வெளியாகி இருக்கு, கேள்விப்பட்டீங்களா நீங்க? அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் எல்லாம் யார் யாரு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அபுதாபிக்கு வந்து லேண்ட் ஆகக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு, இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 11 ஏஜென்சிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வழியா நீங்க வந்து உங்களுடைய ட்ரிப்பை புக் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரீயா விசா இல்லாமல் நீங்க அபுதாபிக்கு வரலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஹாலிடே ட்ரைப், தாமஸ் குக் அண்ட் SOTC, அதுக்கப்புறம் வந்து அக்பர் ஹாலிடேஸ், கே ஸ்ரீ டோர்ஸ், ரியா டிராவல்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 11 ஏஜென்சிஸோட பெயர்களை வெளியிட்டிருக்காங்க. அதனால இஃப் யூ ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் நைஸ் இனிஷியேட்டிவ் இல்லை, ஏன்னா இங்கே நம்ம அமீரகத்துக்கு பொதுவாக இந்த கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளுடைய வரத்து வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக நிறைய பேர் இப்போ இங்கே வர வைக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால. அட் த சேம் டைம் சம்மர்லேயும் வந்து இங்கே நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய அட்ராக்ஷன்ஸ் எத்தனையோ இருக்குது. விண்டரில் ஆர் டெம்பரேச்சர் வந்து பிளசண்டாக இருக்கக்கூடிய டைமில் மட்டும்தான் நமக்கு இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு திங்ஸ் இருக்குதுன்னு கிடையாது. பட் மற்ற நேரங்களையும் ரவுண்ட் த இயர் நம்ம UAE இன்ஃபேக்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், நிறைய மக்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறத ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான். ஸோ இட்ஸ் அ நைஸ் திங். அதனால ஊர்ல இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லுங்க. எனிவே, வினை தாண்டி வருவாயிலிருந்து ஓமன பெண்ணி, அதுக்கப்புறம் உள்ளத்தை அள்ளித்தா படத்துல இருந்து அழகிய லைலா, அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல என்ன பாட்டு, கொஞ்ச நேரம் ஃப்ரம் சந்திரமுகி, இதெல்லாம் உங்களுக்காக நான் வரிசையா ப்ளே பண்ண போறேன் ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
4: VNCT Global இன் அபுதாபி சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்
5: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
6: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
7: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 am to 8 pm Ramada Hotel Cornish Abu Dhabi la nadakkudhu. Call 050-116-8848
8: 1 lakh illa 2 lakhs illenga 20 lakhs to 40 lakhs.

0: எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணோம் ஆர் பண்ணீங்கன்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் அவங்களோட வேர்ட் மார்க் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு அந்த லோகோ இருக்கும் இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம்ல எலாபரேட்டா எழுதி இருக்கக்கூடிய அந்த லோகோ, அதை வந்து வேர்ட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பிராண்டிங் டேர்ம்ஸ்ல. ஸோ வேர்ட் மார்க்கை வந்து ஆஃப்டர் அபவுட் ஒரு 10 இயர்ஸ் வந்து இப்போதான் மாத்திருக்காங்க. அண்ட் அதோடைய ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து அழகா இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய ஒஃபிஷியல் ஹேண்டில்லே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடியூசிங் அ ரிஃப்ரெஷ்ட் வேர்ட் மார்க் அண்ட் பிராண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 10 வருஷமா ஒரே மாதிரி இருந்த ஒன்னு வந்து இப்போ நாங்கள் மாத்துறோம். ஸோ தட் யூனோ இந்த கம்யூனிட்டியை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியே அப்படியே பார்த்தா இட்ஸ் அ வெரி கிரியேட்டிவ் கம்யூனிட்டி. இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மேஜர் கனெக்டிங் ஃபேக்டராக இருக்கு இல்லையா, எல்லாரையும் வந்து கனெக்டடாக வச்சுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமா இருக்கு. அண்ட் எங்களோட டிசைன் டீம் வந்து அழகாக கைப்பட வரைஞ்சி ஒரு ஒரு கர்வையும் ஒரு ஒரு ஸ்பேசிங் டீட்டெயிலையும் டிராயிங்கையும் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் ஆரம்பிச்சு கிராஃப்ட் லெட்டரிங்க்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அழகான ஒரு வேர்ட் மார்க்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் டிரெக்ஷன்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம், வெவ்வேறு ஃபாண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தினோம். அண்ட் இப்போ வி ஹவ் கம் அப் வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த புது வேர்ட் மார்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பார்க்கல அப்படின்னா பாருங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே டாப்ல மேல எல்லாரோட ஸ்டோரிஸும் விசிபிளா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரிஸ்க்கு ஜஸ்ட் மேல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எழுதியிருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் மாறின மாதிரி இருக்கும். லேமன் டேர்ம்ஸ்ல வந்து சொல்லணும்னா இதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புது மாற்றம். எனிவே பிரேக் வருது, பிரேக் அப்புறம் சிலாக் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு நல்ல பாட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்றேன். பட் பிஃபோர் தட், டிராபிக் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு,
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஆஹா, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கே. 611 டிராஃபிக் சுத்தமாக இல்லை இன்னைக்கு காலையில், அங்கே கொஞ்சம் இருந்தது ஸ்லோ மூவிங் டிராஃபிக், ஆனால் இப்போ இட்ஸ் ஆல் கிளியர். ஸோ 611 எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா துபாய் சைடுக்கு தாராளமாக வாங்க, ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே வரலாம். இதே 311 நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்க தான் செய்யுது. அண்ட் இந்த கிசேஸ் செமெட்ரிக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோன்னா முஹேஸ்னாலிருந்து டிராஃபிக் கொஞ்சம் பெட்டராக ஆகுது டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது. மூவிங்காக இருக்குது, ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்குது, பட் கன்ஜெஷன்லாம் பெருசாக இல்லை. அண்ட் E11 வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தாண்டி தேர்ஸ் நத்திங் அன்யூஷுவல், கிராஷ் அது இதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஐ ஹோப் சேஃபாக ஜாலியாக டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ சேஃபாக இருங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: இங்க நான்தா கிங், நான் போடுறது தான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
3: ஒரு திரகம் என்ன வாங்கலாம், கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற,
3: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
5: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்குற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா, அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai
6: vnct global in abu dhabi summer discount villa sales
7: 20 lakhs to 40 lakhs varaikum price discount
8: chennaiyoda top 5 locations ecr omr porur pammal sriperumbudur and coimbatore and madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book pannunga. Yes, 2 bhk ku 20 lakhs discount, 3 bhk 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudavay 15 years free maintenance and free rental support.
9: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 a.m. to 8 p.m. Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call

0501168848 0501168848 1 lakh இல்ல 2 lakhs இல்லங்க 20 lakhs to 40 lakhs சூப்பர் டிஸ்கவுண்ட்.

0: நாணயங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale, Prop Shill Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் தவிக அரசு மெத்தனம் காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன. காவிரி நீரை பெற்றுத்தர தவிக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தினார். காவிரி நீரை கர்நாடக அரசு தராத காரணத்தால் டெல்டா விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தவிக அரசு ரீல்ஸ் விடுவது ரீல் விடுவதிலேயே காலத்தை வீணாக்குகின்றது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயிகளை பற்றி தவிக அரசுக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தவிக அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குறுதிப்படி முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை தவிக அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: மத்திய பிரதேசத்தில் பரவி வரும் மர்ம நோயினால் 7 குழந்தைகள் பலியாகின. மத்திய பிரதேச மாநிலம் பாலகோட் மாவட்டத்தில் உள்ள அட்டோரி, போண்டாரி உள்ளிட்ட பழங்குடியின கிராமங்களில் கடந்த ஜூன் மாத இறுதியில் இருந்து மர்ம நோயொன்று வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மர்ம நோய்க்கு 7 குழந்தைகள் வரை பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக இனிவரும் நாட்களில் இவ்வித மின்வெட்டும் மேற்கொள்ளப்படாது என்று இலங்கை துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் வலுசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்தார். எதிர்கட்சியைச் சேர்ந்த சிலர் வெளியிடும் இதுபோன்ற கருத்துக்கள் குறித்து பொதுமக்கள் வீண் அச்சமடைய தேவையில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் காற்றாலை மின் நிலையங்கள் மூலம் எதிர்வரும் ஆண்டில் 400 கிலோவாட் கொள்ளளவை தேசிய மின் கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அமீரகத்தில் இருந்து தப்பியோடிய போதைப்பொருள் கும்பல் தலைவன் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். அமீரகத்தில் இருந்து தப்பியோடியதாக கூறப்படும் போதைப்பொருள் கும்பல் தலைவன் வீரேந்தர் சிங் பசோயாவை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதில் இந்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வெளியிட்டார். பசோயா பல கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை வழிநடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சிந்து நதிநீர் விவகாரம் தொடர்பில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிந்து நதியின் ஒவ்வொரு துளி நீரும் பாகிஸ்தானின் சிவப்பு கோடு என ஷெஹ்பாப் ஷெரீப் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவால் பாகிஸ்தானின் நீர் உரிமைகள் பாதிக்கப்படும் எந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு நேரடி பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இதேவேளை பாகிஸ்தான் போரை விரும்பவில்லை என்றும் அமைதிக்கான தனது விருப்பத்தை பலவீனமாக கருதக்கூடாது என்றும் ஷெஹ்பாப் ஷெரீப் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஸ்பெயின் நட்சத்திர மிட்ஃபீல்டர் ராட்ரிகுக்காக பார்சிலோனா வழங்கிய 55 மில்லியன் பவுண்ட் சலுகையை மான்செஸ்டர் சிட்டி நிராகரித்துள்ளது. 30 வயதான ராட்ரியை விடுவிக்க 60 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு அதிகமான தொகை தேவை என மான்செஸ்டர் சிட்டி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு கழகங்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. பார்சிலோனா ராட்ரியை அணியில் சேர்க்க தொடர்ந்தும் ஆர்வம் காட்டி வருவதால் அடுத்ததாக மேலும் அதிகமான தொகையை முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance, since 1982.
3: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் வெப்பம் கடுமையாக உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மேகமூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பொதுவாக இன்று வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது அங்கு 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கீமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல சோஷியல் மீடியா பேன்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நம்ம யூஏயில கூட பார்த்தா அண்டர் 16 இருக்கிறவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு என்னெல்லாம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணுமோ, இந்த ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணுமோ, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேரோட மெட்டா அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லாமலேயே எந்த விதமான வார்னிங்கும் இல்லாமல் டிஆக்டிவேட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெட்டா டிஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து உள்ளூராக அவங்க தேடி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து அண்டர் 16, இது இந்தியாவில் நான் சொல்கிறேன். இந்தியாவில் வந்து எஸ்பெஷலி பல பேருடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் இன் ஜெனரல் வந்து மெட்டா அக்கௌண்ட்ஸ் வந்து அப்படி காலையிட்டிருக்கிறது பார்க்க முடியுது. பிகாஸ் அண்டர் 16 கிரியேட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்தியாவிலையும் இப்போ வந்து சோஷியல் மீடியாக்கான யூனோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அண்டர் 16 இருக்கிறவங்களுக்கு. அதனால அவங்க இப்போது பேன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டிஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. விச் ஆக்சுவலி இஸ் அ வெரி குட் மூவ் இல்லையா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் இப்போ அடுத்ததா பாய்ஸ் டிஷ்யூம் படங்கள் இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நம்ம யூஏஇ கவர்மெண்ட் போன வாரம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த யூனோ ப்ராஃபெட் முகமது பர்த்டேக்காக ஹாலிடே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது வெள்ளிக்கிழமை August 28 ஹாலிடே அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பிறை தென்பெற்றிருக்கு. அமீரகத்தில் வந்து ரபியல் அவல் மாதத்தினுடைய பிறை தென்பெற்றிருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால இந்த மாதத்தினுடைய 12 நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது August 25 அப்படிங்கிற அந்த டேட்க்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் லைக் வி ஆல் நோ, நம்ம யூஏல இந்த பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படி இப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த காரணத்தினால 25 August 25 தான் வந்து நபிகள் நாயகம் அவருடைய பிறந்த நாள்னாலும் கூட August 28 அந்த ஹாலிடே ஷிஃப்ட் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Back to back.

0: UFO Tamer FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalo 80000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundhu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Sponsored by
6: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
0: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
7: ஈலவெல்ல டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கீங்க தெரியுமா? இந்த டுவர்ட்ஸ் போர்ட் சைட் போகக்கூடிய டைரெக்ஷனில் ரெண்டு கிராஷ் வேற ஆகியிருக்கு. அதனால பார்த்தோன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. அதை தவிர்த்து வேற எங்கே 311 இஸ் மச் பெட்டர் நவ். யா கன்ஜெஷன்லாம் மாறிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்லோவிங் டிராஃபிக் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அலாமிங்கெல்லாம் வேற எதுவும் கிடையாது. டிரைவ் சேஃப்.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: Hustle Morning. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கோல் நெக்லஸா ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
1: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
0: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவ group of companies.
3: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song
4: of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அடடா, சம்மர் சம்மர்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு சம்மரோட நல்ல சைடையும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ ஹோட்டல்ஸ் என்னெல்லாம் டீல்ஸ் தராங்க. இல்லை பொதுவாக பீக் சீசன்ல இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா இப்போ சம்மர்ல சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு அந்த ஹோட்டலோடைய அமினிட்டிஸ் எல்லாம் அனுபவிக்கணும், அவங்களோட ஃபுட் அண்ட் அங்கே போய் ஸ்டே பண்ணுறது, அவங்களுடைய இன்டீரியர்ஸ் அண்ட் யூனோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி அவங்களுடைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அமினிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்போது ஸ்லாஷ் டவுன் ரேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் பாருங்கள், அதோட ஆட்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது, நான் பார்த்தப்ப தான் அடடு என்னது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ப்ராபப்ளி யூனோ வீட்லேயே உட்காந்து போர் அடிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியில் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இஃப் யூ வாண்ட் டு யூனோ என்ஜாய் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஹேவ் ஃபன் வித் யுவர் ஃபேமிலி, தாராளமாக பாருங்கள். நிறைய ஸ்டேகேஷன் டீல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ த்ரோ ப்ரைஸில் இருக்குது, அதனால் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வித்தியாசமாக ஏதாவது பண்ணுங்கள் இல்லை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அது மட்டும்தான் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது, யூனோ தூங்கி எழுந்திருக்கிறது, ரெஸ்ட் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து ப்ரையாரிட்டிஸாக இருக்கணும் வீக்கெண்டுக்கு நமக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரியா, நானும் அப்படியே கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, மனசோட்ட மெட்டில் யாருக்கு என்ன பாட்டு ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் டிராஃபிக் எங்கே இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஹலோ, குட் மார்னிங்.
1: ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: ரவி ஃப்ரம் துபாய்.
0: ரவி ஃப்ரம் துபாய், வீக்கெண்ட் வந்தாச்சா? ஹலோ, உங்களுக்கு வர்க் இருக்குங்களா? சரி சரி, ஓகே ஓகே. எனிவே தேங்க்யூ, தேங்க்ஸ் ரவி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கால். ஸோ ரவிக்காக அவர் கேட்ட பாட்டு எவனோ ஒருவன் வாசிக்கிறான் பாட்டு ப்ளே.

0: தெரியுது. எங்க அப்படின்னா இந்த போர்ட் சைட் சைட்ல தான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன்ல, அங்கதான் வந்து கொஞ்சம் டிராபிக் கன்ஜெஷன் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருந்து கிராஷ் வந்து இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அதை தவிர்த்து வேற எதுவும் வந்து சொல்லிக்கும்படியாக அன்யூஷுவலாக இல்லை.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Okay, tata, bye bye. Happy weekend. Jolly enjoy பண்ணுங்க, relax பண்ணுங்க. Monday morning 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல பேசலாம். Okay, மது வந்து அப்படி ரெடியா கண்ணாடி வழியா எட்டி பாத்துட்டு இருக்காரு மசாலா கேஃபேக்காக. அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களாம். Okay, bye bye.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa to dimmit.
2: Wow.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணியில் உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் திமுக சரணடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை என கனிமொழி சோமு வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். திருச்சி சிவா மத்திய மந்திரி ஆவார் என கூறப்பட்டதை திமுக தரப்பில் இருந்து யாரும் மறுக்கவில்லை. டெல்லியில் யாருடன் பேசினாலும் மக்கள் நலனுக்காக இருக்கும் என மு க ஸ்டாலின் கூறியிருக்கின்றார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக வாக்களிப்போம் என திமுக ஒரு வார்த்தை கூறவில்லை. பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணி வைத்திருப்பது இதன் மூலம் தற்போது நிரூபணமாகியுள்ளது என்று அவர் கூறினார். இருக்கை மாற்றத்துக்காக தேநீர் விருந்தில் கலந்து கொண்டேன் என கனிமொழி எம்பி கூறுவது நம்பும்படியாக இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் இன்று தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். உத்தராகண்டில் சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தராகண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் உள்ள விஷ்ணுகாட் பிப்பல் கோட்டி நீர்மின் திட்டத்துக்காக அமைக்கப்பட்டு வந்த சுரங்கப்பாதையில் நேற்று மாலை திடீரென பெருமளவு தண்ணீர் நுழைந்ததுடன் இடிபாடு ஏற்பட்டது. இதன்போது 7 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாமோலியின் பிப்பல் கோட்டி பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்தை தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சுரங்கத்துக்குள் மார்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருந்ததை கண்டறிந்தனர். நீருக்கடியில் செல்லும் சாதனங்களுடன் சுரங்கத்துக்குள் சென்று மீட்பு பணியை தீவிரப்படுத்திய அவர்கள் இதுவரை 19 பேரை மீட்டு கோபேஸ்வர் மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவர்களில் 7 பேர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் சிறுவர்களை கைவிடுதல், உடல் அளவிலும் மனதளவிலும் சித்திரவதைக்கு உட்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாதம் ஒன்றில் 600 முதல் 1000 வரையிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக அதன் சட்ட அமலாக்கல் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபிகோன் தெரிவித்தார். இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடும் பெற்றோருக்கு தண்டனை சட்டக்கோவையின் படி 2 ஆண்டுகளுக்கு மேல் 10 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் என்று சட்டத்தரணி மேலும் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஹயாத் தேசிய உறுப்பு மற்றும் திசு தான திட்டம் தொடங்கப்பட்ட 2017 ஆண்டு முதல் 2026 ஜூன் வரை 2150 மேற்பட்ட நோயாளிகள் உறுப்பு மாற்று சிகிச்சை மூலம் பயனடைந்துள்ளனர். உலக உறுப்பு தான தினத்தையொட்டி இந்த முக்கிய சாதனையை அபுதாபி சுகாதாரத்துறை நேற்று அறிவித்தது. உறுப்பு தானம் பல உயிர்களை காப்பதுடன் தீவிர உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வாழ்க்கை வாய்ப்பையும் மேம்பட்ட வாழ்க்கை தரத்தையும் வழங்குகின்றது என்று அத்துறை தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டில் மட்டும் அபுதாபியில் 631 உறுப்பு மாற்று சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது 2024 ஆண்டின் 290 சிகிச்சைகளுடன் ஒப்பிடுகையில் சுமார் 118% அதிகரிப்பாகும்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை கால வரையறையின்றி தொடரக்கூடும் என்று எச்சரித்ததை அடுத்து இன்று சர்வதேச எண்ணெய் விலை சற்று உயர்ந்தது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற கவலை மீண்டும் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் இன்று காலை நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் 0.48% உயர்ந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $81.64 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $87.40 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை காணப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
1: விளையாட்டு செய்திகள்.
3: டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இடது கை பந்து வீச்சாளர் என்ற சாதனையை ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் படைத்துள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான நேற்றைய போட்டியின் போது அவர் ஷத்மன் இஸ்லாம் விக்கெட்டை வீழ்த்தினார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் அவர் தனது 434 விக்கெட்டை கைப்பற்றினார். இதனைத் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த இடது கை பந்து வீச்சாளர் ரங்கநஹீரத்தின் சாதனையை அவர் முறியடித்தார். டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இடது கை பந்து வீச்சாளர் என்ற பட்டியலில் அவர் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார்.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மேகமூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாளை காலை குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: பத்துட்டாடா வெள்ளிக்கிழமை நல்லா இல்ல பட் இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். வெள்ளிக்கிழமை வரதுல ஒரு தனி சந்தோஷம் தான் நமக்கு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தொடங்கியாச்சு. ஆர்ஜே மது வந்துட்டு உங்களோட பேசுறதுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay. சோ சில பல இடங்கள்ல ரோட் க்ளோசர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எங்கங்கறத நான் சொல்றேன். சோ டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ஜான்னு எடுத்துக்கோங்களேன். ஷார்ஜாவில் ஒரு சில ரோட் க்ளோஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்த்து போய்க்கோங்க. எங்கன்றத எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். SRTA ஷார்ஜா ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஷேக் கலீஃபா பின்சைட் ஸ்ட்ரீட் அண்ட் மலையா ஸ்ட்ரீட், இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேஞ்சஸ்னால ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து டைவர்ஷன் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹேசல் ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணிடலாம். நீங்கள் எக்ஸாக்டாக என்ன டேரக்ஷன் போட்டிருக்காங்களோ, ஏன்னா மேப்ஸில் கூட சம்டைம்ஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம், அதனால் ரோட் டேரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க. ஸோ இந்த இடங்களை மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஷார்ஜாவில் ஷேக் கலிஃபா பின்சாயத் ஸ்ட்ரீட் அண்ட் மலியா ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷனில் இன்டர்செக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: ஓகே, நீ வெள்ளிக்கிழமைன்றதுனால 12 மணிக்கு மேலே வந்து மூவி கேம் விளையாடலாம். அப்படியே ஜாலியாக நான் ஒரு படத்தோட கதை சொல்லுவேன், நீங்கள் என்ன கதைன்றத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி போகும் இந்த கேமு. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்டு நிகழ்ச்சியை தொடங்குவது ஆர்ஜி மது 89.4 தமிழ் எஃப்எம்ல. இது மசாலா கேஃபே, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பேக் டு பேக்
2: ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசுலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, தங்கத்தோட விலை வந்து நேற்று ஏறும் அப்படின்னு நினச்சாங்க எல்லாரும் வந்து பிபிஐ பார்த்து, பட் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டினால மறுபடியும் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: இன்னைக்கான ரேட் 24 கேரட் தங்கம் 521.25 திரஹம்ஸ், 22 கேரட் தங்கம் 482.50 திரஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 462.75 அண்ட் 18 கேரட் தங்கம் 396.75 ஆ இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: All right, நம்ம தொடர்ந்து பேசலாம். பாட்டு கேட்டு முடிச்சிட்டு இது 89.4 தமிழ் FM, நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். ஸ்டேட்
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
3: Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home. There's no home like that.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
2: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
1: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
0: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவ group of companies.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டு.
0: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
9: For details, call 056-415-4242.

நாளைக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நாள், August 15, 1947. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, எங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் வந்து திடீர்னு போயிட்டு மாடியில் கொடி ஏற்றினாங்களாமா. ஏ, எதுக்காக கொடி ஏற்றுறீங்க, அது இந்தியா கொடி எதுக்காக ஏற்றுறீங்க, இதெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ரேடியோவில் கேட்டேன், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கு, அதனால தான் கொடி ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். யூஸ் செமையாக இருந்திருக்கும்லாம் அந்த மொமெண்ட்லாம், பா அதெல்லாம் ரீவிசிட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது, ஏன்னா இந்த வார், இந்த பிரச்சனைகள், இந்த நாடு இதெல்லாமே வந்து வேண்டாம் அப்படின்னு தான் உலகமே நினைக்குது. பட் அப்போ அந்த மொமெண்ட் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு செகண்ட் வந்து என்ன அது ஃப்ரீடாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளால் சென்ஸே பண்ண முடியாது, அதை வந்து ஃபீலே பண்ண முடியாது, காதால் முடியாத கேட்க முடியும். எனிவேஸ், ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் த இந்தியன்ஸ் அவுட் தேர், எல்லா இந்தியர்களுக்கும் என்னுடைய சார்பிலும், 89.4 தமிழ் எஃப்எம் சார்பிலும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது வந்து, அதாவது இந்த சுதந்திர தினம் எண்ணிக்கை எத்தனாவது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஏன்னா 1947 கணக்கு பண்ணுமா, இல்லை 1947 to 1948 முடிஞ்சதுக்கப்புறம் தான் கணக்கு ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வரும். அந்த வகையில் இது எத்தனாவது சுதந்திர தினம், 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சுன்னா இது கரெக்டாக எத்தனாவது சுதந்திர தினம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு

0: அப்படின்னு சொல்லுங்க. சரியா, நான் அப்படியே தான் சொல்லி அது தப்பான சுதந்திர தினமாக மாறி வேணாம். அதனால நீங்களே வந்து இது இத்தனாவது சுதந்திர தினம்டா தம்பி அப்படின்னு நீங்க எனக்கு சுதந்திர தினம் வேற டக்குன்னு வாயில நுழையாது. சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னா வந்துடும், வேகமா சொன்ன வச்சுங்களேன் சுதந்திர தினம் அப்படின்னு வந்துடும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையாக இருக்கு நமக்கு, அதுவே கஷ்டமான வார்த்தை. நல்லபடி வச்சு பாருங்க நீங்கள். சரி ரைட்டு, நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுறேன். சரியா, ஓகே, தொடர்ந்து பேசுவோம். 12 மணிக்கு மேலே 89.4 மசாலா கேஃபே.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home, there's no home like that.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சுதந்திர தினத்தில் தேசிய கொடியேற்றும் முன் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக 15 நீதிபதிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் எனவும், தேசிய கொடி ஏற்றிய பின் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு, கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150th ஆண்டை முன்னிட்டு மத்திய அரசின் அறிவுரைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு எதிராக எந்த தண்டனை நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நல்சாரின் 2026 ஆண்டு பட்டதாரிகளை வழக்கறிஞர்களாக பதிவு செய்வதை தற்காலிகமாக தடுக்குமாறு இந்திய பார் கவுன்சில் முன்பு பிறப்பித்த சுற்றறிக்கைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் BCIயிடம் விளக்கம் கோரியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மாணவர்களுக்கு போராட்டம் நடத்தும் உரிமை இருப்பதாக கூறியதுடன், மாணவர்களுக்கும் தமக்கும் இடையிலான விவகாரத்தில் BCI தலையிடுவது குறித்து அதிருப்தி தெரிவித்தார். இதனிடையே BCI தனது முந்தைய முடிவை திரும்ப பெற்று நல்சாரின் 2026 ஆண்டு அனைத்து பட்டதாரிகளும் தங்களுக்கு விருப்பமான மாநில பார் கவுன்சிலில் வழக்கறிஞர்களாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீட்டிக்கும் அரசின் முன்மொழிவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் சுதந்திரம் தொடர்பான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் மார்கரெட் சாட்டர்வைத் எழுப்பியுள்ள கவலைகளுக்கு சஜித் பிரேமதாஸ் நன்றி தெரிவித்தார். இந்த கவலைகள் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், சட்டத்துறையினர் மற்றும் எதிர்க்கட்சி ஏற்கனவே தெரிவித்த எச்சரிக்கைகளுடன் ஒத்துப்போவதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். அரசின் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை 65 இருந்து 67 ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை 63 இருந்து 65 ஆகவும் உயர்த்தும். இந்த மாற்றம் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கக்கூடும் என ஐநா சிறப்பு அறிக்கையாளர் எச்சரித்துள்ளார். மேலும் இத்தகைய மாற்றங்கள் வெளிப்படையான மற்றும் பரந்த ஆலோசனைகளுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த ஆட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய 2 வர்த்தக கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும், தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ஆட்நாக் கூறியுள்ளது. ஆட்நாக் கப்பல்கள் தொடர்பாக நடைபெற்ற 2 தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 2817 அப்பட்டமாக மீறும் செயல் என்று ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணை

0: கடந்து சென்ற அட்நாக்கு சொந்தமான இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதலை பஹ்ரைன் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கும் சர்வதேச கடல் போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் கடுமையான அச்சுறுத்தல் என பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச சட்ட விதிகளின் வெளிப்படையான மீறல் என்று பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பஹ்ரைன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு முழு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் முக்கிய தேசிய நலன்களை பாதுகாக்க அமீரகம் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது முழுமையான ஆதரவை உறுதி செய்துள்ளது.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மேகமூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாளை காலை குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா? 89.4
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஸ்டார் ஆஃப் தி மந்த்

0: கிட்டக்கா கிட்ட சவுண்ட் அமைக்கிறா தரவ வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடி.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. இந்தியா மற்றும் யுஏஇ ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு
1: ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு.

0: ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மசாலா கஃபே இப்ப தங்கத்தோட விலை பாத்துட்டு வருவோமா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 396.75 திரகாம்சா இருக்கு. 21 கேரட் தங்கம் 462.75, 22 கேரட் தங்கம் 482.50, 24 கேரட் தங்கம் 521.25 திரகாம்சா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: Okay, so அடுத்த ஹாலிடே எப்போ? ஸ்கூல் திறக்கிறது பத்தி சில பல அப்டேட்ஸ் இருக்கு சொல்றேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: 3 வாரத்துக்கு அப்புறமா பள்ளிக்கூட குழந்தைகள்லாம் வந்து
2: பள்ளிக்கூடத்துக்கு பாடம் படித்தது இல்லை அப்படின்னு பாடிக்கிட்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க.
0: ஸோ அடுத்த ஹாலிடேஸ் எப்போ வருது? ஆக்சுவலாக நீங்கள் வந்து 28ஆம் தேதி நமக்கு வந்து லீவ் சொல்லியிருந்தாங்கல்ல, பப்ளிக் ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடே சொல்லியிருந்தாங்கல்ல. 28, 29, 30 அப்படியே அப்பா அம்மாக்களுக்கெல்லாமும் லீவு, உங்கள் அப்பா அம்மாக்கள் எல்லாருக்குமே லீவு, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஓகேவா? அந்த 3 நாள் நீங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமன் வெக்கேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு 31ஆம் தேதி குடும்பமாக சேர்ந்து ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் காலேஜுக்கும் நீங்கள் போங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, 31st தான் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் 2026-27 அகாடமிக் இயர். அதனால் வந்து இந்த 3 நாள் லீவ் முடித்த உடனே ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து 31ஆம் தேதி காலையில் சும்மா ஃபயராக இருக்கும், எல்லார் வீட்லேயும் அலாரா கிரு கிரு கிரு கிருன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும், நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த மண்டே வந்து ஒரு மறக்க முடியாத மண்டேவாக இருக்கும். ஆனால் பல பேருக்கு இந்த 31ஆம் தேதி வாக்கில் சேலரி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் 2 கேட்டகரியுமே இருக்கு.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Masala Cafe brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண The VAT Consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: There is no place like home. There's no home like that.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டிரெஸ்ஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா?
2: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: Group of companies.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: இந்த படத்துல ஹீரோவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான நோய் இருக்கும். இந்த வித்தியாசமான நோய் இருக்கிறதால வில்லன்கள்லாம் அவர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க. பட் உனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் லவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம்லாம் கூட ஆகும். ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவரோட படம் கூட இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் 800-8940 கால் பண்ணிக்கிறீங்க.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: இந்த துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி தாண்டி போனீங்க அப்படின்னா D62 கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதே மாதிரி D83, D62 இந்த ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. ஸோ மற்றபடி எங்கேயுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. அங்கங்கே இன்டர்செக்ஷன்ஸில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு, இது மட்டும் தான் பார்க்க முடியுது. அண்ட் JVC பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. டுவர்ட்ஸ் 311 நீங்கள் அல்கைல் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அவ்வளோதான். அண்ட் யா, இது தவிர வேற எங்கேயும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. அதே மாதிரி E311 நீங்கள் JVC தாண்டினோடனே அப்படியே அந்த சர்வீஸ் ரோட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு டுவர்ட்ஸ் அபுதாபி போகிற டைரக்ஷனில். மற்றபடி எங்கேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை. குட் டு கோ தான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஸோ ஹீரோக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸோட பேர் நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த படத்தில் பாட்டிலாமும் ஓரளவுக்கு ஹிட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏற்கனவே 80s எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட அதே பேரை தான் இந்த படத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவரை வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக பழிவாங்க ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே வந்து. ஸோ அதுலேருந்து இவர் எப்படி வெளியே வர்றாரு, ஹீரோயின் எப்படி காப்பாற்றுறாரு, இந்த மாதிரி போக்கும் ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாகவும் இருக்கும். இது நல்லாயிருக்கும். இதில் வந்து செகண்ட் ஹீரோயினாக ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாரா, இனியா? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அருள்குமார்.
0: புரியல.
1: அருள்குமார் என்பது.
0: அருள்குமார் சொல்லுங்க. அருள்குமார்.
1: நான் சிகப்பு மனிதன்.
0: சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்களா, இப்பதான்
1: கண்டுபிடிச்சீங்களா? முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்.
0: ஓகே அருள்குமார், சாமா சாமா, தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. மகேஷ் உங்களோட பேசினதில் நான் சிகப்பு மனிதன் என்பது தான் சரியான பதில். அடுத்த படத்துக்கான க்ளூ, இந்த படத்தில் ஹீரோ ரெண்டு ஹீரோயின் அப்படி வச்சுக்கோங்க, ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின். அதில் வந்து ஒரு ஹீரோ இறந்து போயிடுவார். அவர் இறந்து போனதை பேஸ் பண்ணி யார் அவரை மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு மிஷனில் இன்னொரு ஹீரோ இறங்குவார், இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ இது வந்து பயங்கரமாக அப்படியே ஒரு பொலிட்டிக்கலாக எடுக்கப்பட்ட ஒரு படம் வச்சுங்களேன். அவ்வளோதான், நானே ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8189-40. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல இந்திரன்லேருந்து ஒரு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்.
2: மசாலா கேஃபே ப்ராட் யூ பை கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ண தி வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜ். இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: मुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
2: Sir. Just sir.
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு FM காட்ற வருக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: கோல்ட் ரேட் அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவி கேமை வந்து கண்டினியூ பண்ணுவோம்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனிடைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 18 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 396.75 dirhams ஆ இருக்கு. 21 கேரட் தங்கம் 462.75, 22 கேரட் தங்கம் 482.50, 24 கேரட் தங்கம் 521.25 dirhams ஆ இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருவேன். இப்போ
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, சோ நிறைய இந்த ஆன்லைன் இணையதளங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேக் ஆட்ஸ், க்ளோன்ட் சைட்ஸ் இது எல்லாத்தையுமே துபாய் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கும் வந்து காமனாக நடக்கக்கூடிய விஷயங்களை ரிவீல் பண்ணி வார்னும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிடே சர்வீசஸ்க்கு நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டார்கெட்டாக மாறலாம். இதுதான் அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுவீங்க, கிளிக் பண்ணால் அது வந்து ஃபேக் சைட்டாக இருக்கும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு வேலையை பார்த்து விட்ருவாங்க. நீங்கள் உடனே இந்த மாதிரி விக்டிம் ஆகிட்டீங்கன்னா என்ன செய்யறது, இன்ஸ்டண்ட்டாக எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் இஸ் கிரிட்டிக்கல். ஸோ நீங்கள் துபாய் போலீஸோட எஸ்பிஎஸ் ஸ்மார்ட் போலீஸ் ஸ்டேஷன் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இ கிரைம் பிளாட்ஃபார்ம் இதில் வேணால் போயிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமீடியட்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. விஜிலண்டா இருங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.

0: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: செழித்தையும் தமிழை.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வெல்கம் பேக். இந்த படத்தை வந்து ஆரம்பம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்க, பாலா கெஸ் பண்ணியிருந்தாரு. கிடையாது, ஆரம்பம் கிடையாது. இந்த படம் வேற, ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோயின். அதில் ஒரு ஹீரோ வந்து இறந்து போயிடுவார், இன்னொரு ஹீரோ அந்த இறந்து போனவருக்காக பழிவாங்க போவார். பழிவாங்க அசின் யார் என் கூட இருந்தவரை கொலை பண்ணது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதில் பாலிடிக்ஸ் ரீதியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த படம் ஹிட்டு தான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாமும் சமையிட்டு, அண்ட் இது என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் தான் 800-8940.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: எங்கேயுமே டிராஃபிக் இல்லை, பிகாஸ் டுடே இஸ் ஃப்ரைடே, அண்ட் இப்போ ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறதுலாம் நிமிஷமாக டிராஃபிக் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன் மெட்ரோ பக்கத்துலலாம் அங்கங்கே அப்படி குட்டி குட்டியாக டிராஃபிக் இருக்குது. D64 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. டுவா சார்ஜாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. இந்த ஷார்ஜா யூனிவர்சிட்டி பக்கம் வந்து S112 கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. தட்ஸ் இட் காய்ஸ்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: ஹலோ மது bro, how are you?
0: I'm good bro, how are you? கேக்குதா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் bro, first time call பண்றேன்.
0: நன்றி நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
2: ரவி.
0: ஓகே ரவி, நீங்க என்ன படம் கண்டுபிடிச்சிட்டீங்களா மிஸ்டர் ரவி?
2: அந்த படம் அஞ்சான் தானே?
0: இல்லையே, நானும் நீங்க தான் சொல்வீங்க நினைச்சேன். இல்ல
2: இல்லையா?
0: இல்லை. அரசியல் சூப்பர் ப்ரோ, நீங்களே நிம்மதியா தூங்கலாம், நான் நிம்மதியா தூங்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கொடி தான் கரெக்ட்.
2: தேங்க்யூ
0: பிரதர் கால் பண்ணதுக்கு, மகிழ்ச்சிகளோட பேசுனதுல. கொடி என்பது சரியான பதில். ஸோ இன்னைக்கு மூவி கேம்ல மூணு படம் கொடுத்தோம், மூணு படத்தையும் சூப்பராக நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டு பாட்டு பேக் டு பேக் வருது, கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நான் போடுறேன். ஓகே, ஸ்டேட்
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home, there's no home like that.
3: நேக்கன 91 போடு.
1: என்னது? 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalo 80,000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds Karama Center Dubai.
6: Tamil formula RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
7: For details, call 056-415-4242.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. அண்ட் இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். அண்ட் இதோட நாளைக்கு நான் வந்து உங்களை சந்திப்பேன், நாளைக்கு இல்லை சாரி மண்டே வந்து சந்திப்பேன். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி மது இங்கேருந்து கிளம்புறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நண்பர்கள் கேட்ட பாட்டியும் போட்டுட்டு நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன், சரியா? ஓகே, அதுக்கு முன்னாடி சில பல அப்டேட்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த மாதம் இருக்கக்கூடிய ஹாலிடே வந்து உங்களுக்கு தெரியும், 28ஆம் தேதி வந்து யூஏயில் அஃபிஷியலாக ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி இந்த மூணு நாள் 28, 29, 30 சேர்ந்து வரும். 31ஆம் தேதி வந்து ஸ்கூல்லாம் திறக்கும். ஸோ நீங்கள் ஒன்றா வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் சம்மர் வின்டர் பிரேக்ஸ் பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹாலிடே எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2027 பொறுத்த வரைக்கும் April 5th ஸ்ப்ரிங் பிரேக் ஆரம்பிக்குது. April 12th வந்து கிளாஸ் ரெசியூம் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2026-27 அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் July 2, 2027 வந்து செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆன ஸ்கூல் வந்து முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆனுவல் லீவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜாலியாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, சரியா? நான் இங்கேருந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொன்னேன் தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டா பேஜ்க்கு வந்து சொல்லியிருக்கேன். ழகரம் நிகழ்ச்சி அடுத்து உங்களுக்காக தொடங்கவிருக்கு. அண்ட் டேக் கேர், பை பை, ஹாப்பி வீக்கெண்ட். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: எதிர்வரும் August 22 திமுக தலைமைச் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. August 22 காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறுகின்றது. கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து ஆலோசிக்க August 22 திமுக தலைமை செயற்குழு கூடவுள்ளது. சட்டமன்றத்தில் நாங்கள் இருக்கும் போது ஜனநாயகம் இருந்தது என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ள நடிகர் கட்சியில் ஜனநாயகம் கிடையாது என்று அவர் கூறினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 காவல் அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. விருதுகள் பெறுவோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கம், 25,000 ரூபாய் மதிப்பிலான வெகுமதி வழங்கப்பட உள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: நாடு பிரிக்கப்பட்ட போது நரேந்திர மோடியை போன்ற ஒருவர் பிரதமராக இருந்திருந்தால் இந்தியாவுக்கு யாரும் தீங்கு விளைவித்திருக்க முடியாது என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் நாட்டின் வரலாற்றின் 2 அத்தியாயங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிரிவினையின் போது லட்சக்கணக்கான இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதை கேட்கவோ அல்லது அந்த வலியை வெளிப்படுத்தவோ யாரும் இல்லை. அதிகாரத்தில் இருந்தவர்கள் சனாதன தேசத்தை பல துண்டுகளாக பிரித்தனர் என்று யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். வரலாற்றின் அந்த 2 அத்தியாயங்களில் இருந்து பாடம் கற்றுக் கொள்வதற்கான ஒரு உந்துதலாக இந்த நாள் அமைகின்றது என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: சைகை மொழி சட்ட மூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று இலங்கை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உப்பாலி பன்னிலகி தெரிவித்துள்ளார். விசேட தேவையுடையவர்களின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் நடைபெறும் 35வது குழு அமர்வில் பங்கேற்பதற்காக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு புறப்படுவதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை கூறினார். இந்த அமர்வு இன்றும் நாளையும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தலைமையகத்தில் நடைபெறுகின்றது. இதன்போது இது தொடர்பாக இலங்கையினால் சமர்ப்பிக்கப்பட்ட 1வது அறிக்கை மீளாய்வு செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
4: அபுதாபி வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீண்டும் மீண்டும் மீறியதற்காக உணவகம் ஒன்றை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளது. அபுதாபியில் செயற்பட்டு வரும் இந்த கேஃபே அபுதாபியின் உணவு தொடர்பான 2008 சட்டம் எண் 2 மற்றும் அதனுடன் தொடர்புடைய விதிமுறைகளை மீறியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மீறல்கள் பொது சுகாதாரத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்முஸ் நீரிணை வழியாக வெளியேறி சென்று கொண்டிருந்த ஒரு எண்ணெய் கப்பல் ஆளில்லா வான்வழி ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டதாக இங்கிலாந்தின் கடற்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தாக்குதலில் கப்பலுக்கு சிறிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் கப்பலில் இருந்த அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. தமது 1வது இன்னிங்ஸில் பதிலளித்து ஆடி வரும் பங்களாதேஷ் அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 351 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மெஹதி ஹாசன் மிராஸ் 32 ஓட்டங்களுடனும் அசன் மஹமூது 13 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். முதலில் துடுப்பிடித்து ஆடிய ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 198 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய பங்களாதேஷ் அணி 153 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியின் 3ம் நாளாட்டம் டாவினில் நாளை தொடர உள்ளது. அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
5: ஒருத்தர் கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன். என்னைக்கு

0: the month.
1: Star of the month.
2: Hello everybody, this is DSP.
3: பட்டாம்பூச்சி சிரிக்குது, காதல் என்னும் புயலுக்கு போ, கூற பிக்க அடிக்குது.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு, வார இறுதி இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் வெளியாகுது. படத்துக்கு போறீங்களா? நான் போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. எனவே ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா? கப்பல் பாசஸ் எல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க. படம் பார்க்க வர போறீங்களா? நாங்கள் வரப்போகிறோம், பார்க்கலாம். சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். கல்விக்கு வந்து வயசு ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில் பலரும் சொல்ல நாம் கேட்டிருப்போம் இல்லையா? அதை நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து அதை வந்து செஞ்சும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, இளமையின் கல்வியை சிலைமேல் எழுத்து அப்படின்னு ஒரு பழமொழியே தமிழில் இருக்குது. இளமையில் கற்கிற கல்வி தான் வந்து சிலைமேல் எழுத்து மாதிரி அப்படியே இருக்கும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமானாலும் கல்விக்கு வந்து வயசு ஒரு தடையே கிடையாது. நீங்கள் எத்தனை வயசானாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த தாகம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து கல்வி கற்கலாம். இந்தியாவில் ஒரு 51 வயசுடைய ஒருத்தர் வந்து 2 PhDs இருக்கு, MBA வந்து இருக்கு அவர்கிட்ட. அதுக்கப்புறமா நீட் எக்ஸாம் வந்து அவர் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு 34 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா. இத்தனை வருடம் அயராது, அவர் வந்து துவண்டு போகாது, மறுபடி முயற்சி செஞ்சு 34 வருஷத்துக்கு அப்புறமா அந்த நீட் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. அவர் டாக்டர் ஆக போறாரு, அதுதானே அதனுடைய அர்த்தம். அப்போ பாருங்க, 51 வயசுல அவருக்கு என்ன வந்தது? படிக்கணும், நீட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே அந்த கல்விக்கான ஒரு தாகம் வந்து அத்தனை வயசுலயும் அவருக்கு இருந்திருக்கு. எல்லாருக்குமே அது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவருக்கு வாழ்த்துகள். இன்னும் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க எந்த ஒரு நிலையிலையும் அதை வந்து கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து அந்த முயற்சியை வந்து முன்னெடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொள்றேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எதை பற்றி பேசலாம்? 89.4 தமிழ் FM பேஜில், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது, ஆசை கலித்தொகையா காதல், ஆசை அகத்திணையா காதல் கலித்தொகையா, இப்படி ஒரு பாட்டில் வந்து வரி வரும். அதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்களில் இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை வந்து அப்படியே நேரடியாக குறிப்பிட்டு கவிஞர்கள் வந்து எழுதியிருப்பாங்க, ஒற்றை வரியில் வந்து எழுதியிருப்பாங்க. இதுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னு ஒரு 2 பாடல்களை குறிப்பிட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனவே அதற்கான விளக்கமாக இன்றைய நிகழ்ச்சி அமையவிருக்கு. எனவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. முதல் பாடல் வருது ரோஜா கூட்டம் படத்திலிருந்து, முட்டுகளை முட்டுகளை. அதுக்கப்புறமா பவபாண்டி படத்திலிருந்து வெண்பனி மலரை பாட்டு. எனவே கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

நகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நேரம் 2:25 ஆகிட்டு இருக்கு. சில தமிழ் திரையிசை பாடல்கள்ல பாடலாசிரியர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களினுடைய பெயர்களை வந்து நேரடியா குறிப்பிட்டு இல்லைன்னா ஒப்பிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சில பாடல்களை குறிப்பிட்டு ஒருத்தர் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எனவே அதற்கான ஒரு விளக்கமா இன்றைய நிகழ்ச்சி அமையவிருக்கு. ஏன் கலித்தொகை மொழியில் பாடுகிறாய், ஏன் குறுந்தொகை தமிழை தேடுகிறாய், பாமர மொழியில் பாடாயோ அப்படின்னு குரு படத்துல வந்த மான்புரு மங்கை படத்துக்காக வைரமுத்து அவர்கள் இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாங்க. கலித்தொகை மொழியில ஏன் பாடுற, இதெல்லாம் வந்து இந்த வரிகள் வந்து மிக சாதாரணமான வரிகள் தான். இதுல வந்து ஆழமான பொருள் எதுவும் இருக்குன்னா அது இல்லாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி தமிழ இந்த மாதிரி மொழியை ஏன் வந்து தேடுற, கஷ்டப்பட்டு ஏன் வந்து காதல் சொல்ல வார, எனக்கு புரியுற மாதிரி பாமர மொழியில சொன்னா என்ன அப்படின்னு தலைவி கேட்கிறா. அதற்கு உன் கண்ணை பார்த்தே நான் வந்து ஒரு கவிஞன் ஆயிட்டேன், இன்னும் பார்த்தா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது, கம்பனை விட பெரிய ஒரு கவிஞன் ஆகிருவனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உன்னாலே கம்பன் தாண்டுவேன் அப்படின்னு. அருமையா இருக்குல்ல. இப்போ கலித்தொகை மொழியில் பாடுகிறாய் அப்படின்னா கலித்தொகை மொழி என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா. கலித்தொகை என்பது கலிப்பாவினால் ஆன பழந்தமிழ் இலக்கியங்கள்ல ஒரே ஒரு நூல் அப்படின்னா அது வந்து கலித்தொகை தான். கலிப்பானா என்ன அப்படின்னா அது ஒரு துள்ளல் இசை. எனவே அந்த ஒரு சந்தத்துக்கு ஏற்ற மாதிரியாக பாடல்களை வந்து எழுதியிருப்பாங்க. எனவே கலிப்பா அல்லது கலித்தொகை அப்படின்னா அதுதான். அடுத்து குறுந்தொகை தமிழை ஏன் தேடுற அப்படிங்கிற கேள்வி, இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன் அப்படின்னா குறுந்தொகை அப்படிங்கிறதே தமிழர்களினுடைய வாழ்வியல்ல நம்ம முன்னோர்களினுடைய அகத்திணை, அதாவது காதல் வாழ்க்கை, அது பற்றி முழுக்க முழுக்க பேசி இருக்கக்கூடிய நூல் தான் குறுந்தொகை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பயணீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவை. இந்த பாட்டு காலம் காலமா காதலர்கள் வந்து பயன்படுத்திட்டே வரக்கூடிய ஒரு இலக்கிய பாடலா இருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு, கொங்குதீர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாடெல்லாம் அடிக்கடி காதலர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு இலக்கியத்தில இருந்து. இதெல்லாமே குறுந்தொகை பாடல்கள் தான். காதலை பாடுறதுக்கு குறுந்தொகையை தவிர மிகச்சிறந்த இலக்கியம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாமே. எனவே காதல் அப்படின்னாலே டக்குன்னு குறுந்தொகை தான் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் ஏன் குறுந்தொகை தமிழை நீ தேடுற அப்படின்னு தலைவனை பார்த்து தலைவி வந்து கேக்குறாங்க. நியாயமான கேள்விதானே. சரி, உன்னாலே கம்பன் தாண்டுவேன்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. தொடர்ந்து நாம பேசலாம். இன்னும் ஒரு பாடல் இருக்கு, அதை பற்றி நாம ஆராய்ச்சி தொடர்ந்து நாம பேசலாம். அடுத்து ஹே மான்பூர் மங்கை பாட்டு தான் வருது குரு படத்துல இருந்து. கேட்டுட்டு வாங்க. இது 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: இந்தியா மற்றும் UAE-ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
8: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட், 14th August ஈவினிங் 7:30 அபுஷாகரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. Inaugural offer 14th to 31st August, morning 10:30 இருந்து night 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 dirhams தான்.
7: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட், behind City Max Hotel, அபுஷாகரா, ஷார்ஜா. Contact 0654547.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன் ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யாரு அவரு?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: Damn it.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
10: அடிங்க.
3: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
11: there is no place like home. There's no home like that.
3: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ஆசையாக திளையா, காதல் கலித்தொகையா, அன்பை நீ வாவா புது காதல் குறுந்தொகையா. இது ஆலோலம் கிளி தோப்பிலே அப்படிங்கிற பாட்டில் வரக்கூடிய ஒரு பாட்டு. சிறைச்சாலை படத்துக்காக இளையராஜா இசையில வந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்குல இந்த அகத்திணை, கலித்தொகை, குறுந்தொகை, இப்படி பழந்தமிழ் இலக்கியங்களினுடைய பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோடு அகத்திணையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகத்திணைனா என்ன? காதல் ஒழுக்கம்தான் நம்ம முன்னோர்களினுடைய, தமிழர்களினுடைய காதல் ஒழுக்கம்தான் அகத்திணை. இந்த அகத்திணை பற்றி முழுக்க முழுக்க பாடக்கூடிய நூல் தான் குறுந்தொகையாக இருக்கு. எனவே ஆசை வந்து அகத்திணையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆசைக்கு ஆசைனா காதல் தானே. அடுத்து வார்த்தை கலித்தொகையா? கலித்தொகைனா என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஒரு மாதிரி துள்ளலா பேசிட்டு இருக்க நீ, உன்னுடைய சொற்கள் எல்லாமே அப்படி இருக்குங்கிற மாதிரி தலைவி சொல்றான்னு நினைக்கிறேன். அடுத்து அன்பை நீ வாவா புது காதல் குறுந்தொகையா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இவ்வளவுதான் இதற்கான விளக்கம். குறுந்தொகைனா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. சங்க இலக்கியங்கள்ல நாம வந்து 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு பிரிக்கலாம். 18 நூல்கள் வந்து அதுல இருக்கு. 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். 18 மேல்கணக்கு நூல்களும் இருக்கு. எனவே இதுதான் சங்க இலக்கியங்களா இருக்கு. அதுல வந்த இலக்கியங்களினுடைய பெயர்களை அங்கங்க வந்து கவிஞர்கள் வந்து தொட்டுட்டு போறாங்க. அந்த பெயர்லயே வந்து அதையே அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான நியாயத்தையும் அவங்க செஞ்சிருப்பாங்க. அடுத்து சிறைச்சாலை படத்துல இருந்து ஆலோலம் கிளி தோப்பிலே அந்த பாட்டு தான் வரப்போகுது. அதற்கிடையில ஒருத்தர் வந்திருக்காரு, பேசிட்டு போலாமா? வணக்கம். காலித், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும்.
1: என்ன சாங்கா?
0: ஆ சாங்கா?
1: ஆ பாட்டு.
0: ஆ பாட்டு வருது, பாட்டு வருது. வார்த்தை கலித்தொகையா, அன்பே நீ வாவா புது காதல் குறுந்தொகையா அப்படிங்கிற வரி வந்திருக்கும்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? மனசு தொட்டமிட்டுல பாட்டு கொடுக்கலாமா? 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்படுங்க. இன்னைக்கு நாம இந்த சங்க இலக்கியங்கள் அல்லது பழந்தமிழ் இலக்கியங்கள்ல அதனுடைய பெயர்களை பாடலாசிரியர்கள் அங்கங்க வந்து அப்படியே வச்சு பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன, அந்த தொடர்பு என்ன, அதற்கான நியாயம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு

0: பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: பிரியா.
0: பிரியா, எங்கிருந்து பிரியா பேசுறீங்க?
1: துபாய்.
0: துபாயில இருந்து. என்ன பாட்டு வேணும்? எனக்கும் பிடிச்ச பாட்டு. நன்றி, அந்த பாட்டு வருது உங்களுக்காக. நன்றி பிரியா. சரி, பிரியாவுக்காக அப்புறம் எனக்காக அஞ்சாதி ஜீவா பாட்டு வருது. மனசு தொட்டு மட்டும் அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நாளை நடைபெறவிருந்த தேநீர் விருந்து கிடையாது என்று லோக்பவன் அறிவித்துள்ளது. ஆளுநர் அர்லிக்கர் கேரளத்தில் இருப்பதால் நாளை தேநீர் விருந்து நடைபெறாது என்று லோக்பவன் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியது, மதுபானங்களை கடைகளுக்கு கொண்டு செல்ல போக்குவரத்து டெண்டர் வழங்கியதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் என்பவர் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்யக்கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அத்துடன் செந்தில் பாலாஜியும் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு தடை உத்தரவு பெற்றுள்ளார். சுதந்திர போராட்ட தலைவர் வீர சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக ராகுல்காந்தி மீது தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022 செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வீர சாவர்கர் ஆங்கிலேயர்களின் பணியாள், ஆங்கிலேயர்களிடம் இருந்து ஓய்வூதியம் பெற்றவர் என்று கூறி ராகுல்காந்தி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். சமூகத்தில் வெறுப்புணர்வை பரப்பும் நோக்கில் ராகுல்காந்தி இவ்வாறு கூறியதாக நிருபேந்திர பாண்டே என்ற வழக்கறிஞர் புகார் மனு அளித்திருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 4 வயது சிறுமியொருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று முற்பகல் ஹாலியில பகுதியில் வைத்து வத்தீகம்ப போலீசாரினால் ஆணொருவர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெண் சந்தேக நபர் குறித்த சிறுமியின் தாய் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். நேற்று வத்தீகம்ப யட்டிராவண வீதியில் உள்ள பாழடைந்த பகுதியொன்றில் சிறுமி இறந்த நிலையில் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு கிடைத்த தகவலுக்கமைய வத்தீகம்ப போலீசார் குழுவினர் சிறுமியை மீட்டு தமது பொறுப்பில் எடுத்தனர்.
1: செய்திகள்.
3: அபுதாபியில் எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் சுற்றுலா உரிமம் பெற்ற ஹோட்டல் உணவகங்கள் மற்றும் உணவு பான விற்பனை நிலையங்கள் தங்களது மெனுவில் குறிப்பிட்ட அளவு ஆரோக்கியமான உணவு வகைகளை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறையின்படி பெரியவர்களுக்கான மெனுவில் அப்படைசர்ஸ், சைன்ஸ், மெயின்ஸ் மற்றும் டெசர்ட்ஸ் உள்ளிட்ட ஒவ்வொரு உணவு பிரிவிலும் குறைந்தது ஓர் ஆரோக்கியமான தேர்வு இடம்பெற வேண்டும். குழந்தைகளுக்கான மெனுவிலும் குறைந்தது 50% உணவு வகைகள் ஆரோக்கியமானவையாக இருக்க வேண்டும். இந்த உணவுகள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் SEHHI லோகோ மூலம் குறிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக செயற்படுத்துவதை முன்னோக்கி செல்ல ஒரே வழி என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்தார். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவின் பொறுப்பு தூதர் நட்டாலி பேக்கருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இஷாக் தார் இதனை கூறினார். இச்சந்திப்பில் பாகிஸ்தான் அமெரிக்கா இருதரப்பு உறவுகள் மற்றும் சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. லீவாவில் இன்று அதிகபட்சமாக 48°C அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 47°C, துபாய் ஷார்ஜா மற்றும் ராசல்கைமாவில் 46°C, உமல்குவைன் மற்றும் அஜ்மானில் 45°C, அல்ஃபுஜீராவில் 37°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
4: Stay tuned.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.
3: இந்தியா மற்றும் UAE ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
4: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th August ஈவினிங் 7:30 அபூஷ் ஆக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st August மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 திரம்ஸ் தான்.
3: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல் அபூஷ் ஆக்ரா ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547877.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: ராக் வித் ராஜா.

மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன். You are back. Mastro Insta.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருவதாக துபாய் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடி செய்பவர்கள் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தி மக்களை இலக்கு வைத்து வருகின்றனர். ஆன்லைனில் பொருட்கள் வாங்குபவர்கள், டிஜிட்டல் சேவைகளை தேடுபவர்கள் மற்றும் அன்றாட சேவைகளை பெற முயற்சிக்கும் குடியிருப்பாளர்கள் என அனைவரும் மோசடிக்கு இலக்காகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தெரியாத இணையதளங்கள், சமூக வலைதள கணக்குகள் அல்லது சந்தேகத்துக்கிடமான இணைப்புகள் மூலம் பணம் செலுத்துவதிலும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதிலும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று துபாய் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஜப்பானின் கிழக்கு பிராந்தியத்தில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்ததை தொடர்ந்து ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிய 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் டோக்கியோவின் நரிட்டா சர்வதேச விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கித் தவித்தனர். அதிகாரிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான மழை என குறிப்பிட்டுள்ள இந்த கனமழையினால் ஸ்திஃபா மாகாணத்தில் 20,000-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை உள்ளூர் அதிகாரிகள் அதிகபட்சமான 5 நிலை அவசர நிலை எச்சரிக்கையை விடுத்திருந்தனர்.
1: தமிழக செய்திகள்.
2: எம்எல்ஏ பதவியை வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திண்டுக்கல் சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். சொந்த செல்வாக்கில் வெற்றி பெற்றதாக சொன்னால் ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலை சந்திக்கட்டும் என்று அவர் கூறினார். வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம் சொந்த செல்வாக்கில் வெற்றி பெற்றார்களா என்றும் சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். திராணி இருந்தால் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை சந்திக்கட்டும் என்று அவர் கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் நல்ல விதமாக வாழ முடியாது என்று திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். அமைச்சர் பதவிக்காகவே அதிமுக கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என அறிக்கை விடுவதா என்று சீனிவாசன் கேள்வி எழுப்பினார்.
1: இந்திய செய்திகள்.
2: ராகுல்காந்தி செயற்படும் விதத்தை இளைஞர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் நிகழ்ந்த துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் August 14 பிரிவினை துயரத்தின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நாளை முன்னிட்டு டெல்லி அருகே குருகிராமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், எந்த தவறும் செய்யாத நிலையிலும் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களையும் அதன் நினைவுகளையும் போற்றி நினைவு கூறும் நாள் இதுவென்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி செயற்படும் விதத்தை இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நம்புவதாகவும் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் எதிர்வரும் 18 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நீதி அமைச்சர் அன்றைய தினமே நீதிமன்ற ஏற்பாடுகள் திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறினார். நாட்டின் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் இதற்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே 3 பீடங்களின் மகாநாயக்க தீரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Star of the month.
3: Hello everybody, this is DSP.

0: ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டாக உங்களுக்காக வரும். அது என்ன பாட்டுன்றத சொல்றதுக்கெல்லாம் முன்னாடி எங்கடா அந்த மியூசிக் போடுறாத பட்டனை. August 15th. ஸோ ஸ்கூல்லலாம் ஸ்கூல்லலாம் வந்து இந்த January 26th இந்த August 15th எப்படியோ நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுப்போம். எது மறந்தாலும் சரி, தீபாவளி பொங்கல் கூட எந்த டேட்டு எந்த டே அப்படிங்கிறது மறந்தாலுமே இந்த 26th இந்த August 15th மறக்கவே மாட்டோம். சில நேரம் சின்ன வயசில் வந்து எது ரிப்பப்ளிக் டே எது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு குழம்பிய நாட்கள்லாம் இருக்குது. பட் ஸ்டில் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணால் அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ டுமாரோ இஸ் 80th இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் முன்னாடியே சொல்லிக்கிறேன் நான். ஏன் நாளைக்கு எங்களுக்கு லீவு, வரமாட்டோம். காலைல நான் வருவேன், VNCT ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் பாட்டில் கிளம்பிடுவேன். முடிஞ்சால் காலைல வரேன், வந்து பேசுவோம். பட் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே வந்ததுமே சரியான ஒரு மேட்ரு உங்களுக்காக காத்துட்டு என்னன்றதை நான் சொல்கிறேன். அபுதாபி வந்து ஒரு சூப்பரான ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க, என்னன்றதை சொல்லவா? October 1st இந்த அபுதாபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர் வந்து இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த லா என்னன்னா, மெனுவில் அட்லீஸ்ட் ஒரு ஐட்டமாகதும் ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஹெல்தியர் ஆப்ஷன் இந்த சென்ஸ், இப்போ ஜென்ரலாக இப்போ இங்கே வந்து எப்படின்னா, நான் இங்கே புதுசாக யூஏக்கு வந்தப்போ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அந்த சாலட் கொடுப்பாங்க, கரெக்டாக கேரட்டு கியூக்கம்பர், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் போனால் அது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ஃபைபரோட கொஞ்சம் சாலடோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் சொன்னாங்கன்னு தெரியல. யூஏயில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேனே. ஐ திங்க் நான் வேறு மிடில் ஈஸ்டன் கண்ட்ரி வேற எங்கேயும் பெருசாக ஜார்டன் போயிருக்கேன். ஜார்டனில் நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, வேறு எனக்கு ஞாபகம். ஸோ ஆல்ரெடி அது நிறைய கடைகள் வந்து மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, சப்கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்படின்னா SEHHI அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா, இவங்க வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வந்து, அதாவது அரபிக் ஐ மீன் அபுதாபி பப்ளிக் ஹெல்த் சென்டர். ஸோ அவங்களுடைய அந்த பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் பேர் தான் வந்து இது SEHHI. ஓகே, ஸோ அந்த SEHHI அந்த அதில் கொடுத்துருக்குற மாதிரி அதோடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபுட் ஐட்டம் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபுட் ஐட்டமாகதும் அது ஆப்பட்டைசர்லேயோ சைட்ஸ்லேயோ இல்லை மெயின் ஃபுட் ஐட்டம்லேயோ ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் மெனுவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜென்ரலாக வந்து ஃபேட் கம்மியாக, சுகர் கம்மியாக, சால்ட்டு, அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபுட் ஐட்டம் அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு போனால், இப்போ ஏதாவது ஹெல்த்தியர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, சில நேரம் நிறைய கடைகளுக்கெல்லாம் வந்து நான் போகவே மாட்டேன், ஏன்னா ஆயில் ஜாஸ்தி போட்டுருவாங்க. சில நேரம் மத்தியானம் ஏதாவது நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கரமாக தூக்கம் வரும் தெரியுமா, அந்த ஃபுட்டில் சோடியம் ஜாஸ்தியாக இருக்கும், ஜென்ரலாக உப்பு ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ப்ளோட் ஆகும், சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி ப்ளோட் ஆன மாதிரி ஃபீல். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் அன்ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சால்ட் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லாட்டினா வந்து ஆயில் பயங்கரமாக போடுவாங்க சில கடைகளில். ஸோ அதெல்லாம் வந்து நாளடையில் ரொம்ப நாள் அப்படியே சாப்பிட்டுருந்தா பிரச்சனை தான். ஸோ அதனால் ஒரு கடையிலையாச்சும் ஒரு இது ஒரு மெனுவாச்சும் இந்த மாதிரி ஹெல்தியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுற்றி வளைச்சி தான் சொல்ல வந்தேன், எங்கெங்கே போயிடுச்சே வாய்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: ஐயா, இதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. அது என்னன்றத வந்து சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த ஒரு ரெண்டு லைன் சொல்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆகி போச்சு. பட் தட் சாங் ஐ வாஸ் டாக்கிங் டு யூ கைஸ் நோ, தட் சாங் இஸ் திஸ் சாங். இந்த பாட்டை ஃபஸ்ட்லாம் அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இப்போ எப்பயாவது தான் கேட்குறீங்க. அதனால் அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது, அந்த பாட்டு தான் வரப்போது. சந்தோஷமாக கேட்டு முடிங்க, அதுக்கப்புறம் ஐ பி பேக் வித் லாட் ஆஃப் நியூஸ். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: பேக் டு பேக்.
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16 சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ் எர்த் பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC Supply.
4: இந்தியா மற்றும் UAE ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட் னு வக வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
5: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 க்கு அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 திரம்ஸ் தான்.
4: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல், அபு ஷாக்ரா, ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547877.
6: செழித்தையும் தமிழி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கார்ல போறப்ப எங்க அம்மா வந்து சாமி பாட்டு போடு அப்படின்னு சொன்னதுமே நான் இந்த பாட்டை தான் போட்டேன். எங்க அம்மா வந்து காரை விட்டு இறங்கிருவேன், முருகன் பாட்டு போடு அப்படின்னாங்க. அப்போ மாத்தலையே இந்த பாட்டு கேட்டு இந்த பாட்டு கேட்டுட்டு தான் வேற பாட்டு நான் மாத்தினேன். பட் எனிவேஸ் முருகன் மன்னிப்போறோ இல்லையோ தெரியாது, எங்க அம்மா மன்னிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் தி இயரில் வந்து செம்மையாக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் லிரிக்கை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா படித்தா புரியுது, ஆனால் கேட்டால் புரிய மாட்டேங்குது. அது என்னடா பாட்டு அப்படின்னா, அது வந்து அப்படி ஒரு பாட்டு, நானும் கிருஷ்ணியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதில் நடுவில் ஒரு லிரிக் வரும், அது மட்டும் நல்லாயிருக்கு, மீதி வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு பாட்டுக்கெலாம் ரிவ்யூ கொடுத்துட்ருச்சு இந்த அம்மா. என்ன பாட்டு தெரியுமா, ஞாபகம் இல்லையா உனக்கு? என்ன தனுஷ் பாட்டு, ஆல் டைம் அன்பா இருக்கும் என் தங்கமே, அந்த பாட்டு. ஆமாம், அந்த பாட்டோட லிரிக்ஸ் இப்போ வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம, சரியா? பட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், அக்டோபர் 1st டு யூ நோ அபவுட் திஸ், அக்டோபர் 1st அபுதாபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் அண்ட் கல்ச்சர் அவங்க வந்து ஒரு புது லா போட்டிருக்காங்க. எல்லா இனிமேல் இருக்கிற எல்லா ஹோட்டல், பெரிய பெரிய கடை, சின்ன சின்ன கடை, எல்லாத்துலேயுமே ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக தான் இருக்கணும். 1-3 ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இருக்கணும் ஃபுட்டில், அந்த மெனுவில், அந்த உங்கள் மெனுவில் ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஆப்ஷன் இருக்கணும். அந்த ஒரு ஃபுட் ஐட்டத்தில் வந்து ஃபேட் கம்மியாக இருக்கணும், சுகர் கம்மியாக இருக்கணும், ப்ரோட்டீனும் ஃபைபரும் ஜாஸ்தியாக இருக்கணும். இதுதான் வந்து மேண்டேட்ரியாக செட் பண்ணியிருக்காங்க இந்த SEHHI அவங்க அந்த ஸ்டாண்டர்டின் படி. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து இட் மேபி ரெக் சரி, அதெல்லாம் அதெல்லாம் ஹோட்டல்காரங்க பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுனால பெருசாக சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எக்ஸம்ஷன்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ்னால் பெருசாகலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சில அவுட்லெட்டில் வந்து ஒரு சில ஃபுட் கேட்டகரிஸ் இருக்கும், எப்படின்னா அந்த ஹாட் டாகு, ஐஸ்கிரீம், கேண்டி, இதிலெல்லாம் ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஐஸ்கிரீம் இனிப்பு இல்லாமல் எப்படி நம்மளால் சாப்பிட முடியும்? ஆனால் ஆக்சுவலி ஐஸ்கிரீம் இருக்குது, வெறும் 88 கேலரிஸில் ஹை ப்ரோட்டீன் ஐஸ்கிரீம் இருக்குது, அது ஆல்ரெடி இருக்குல்ல. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க, அவங்க கடையில் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குன்னா அதில் ஹை ப்ரோட்டீன் சேர்த்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. இஃப் தே கேன் டூ இட் தே கேன். அண்ட் ஹாட் டாக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹாட் டாக் இஸ் ஹை இன் கேலரி, ஹை இன் ஃபேட், ஹை இன் கொலஸ்ட்ரால் அஸ் வெல், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் டேஸ்டியாக இருக்கிற எல்லாமே ஒரு 30-40% அன்ஹெல்தி தான். ஏன்னா வந்து அதிக ஆயில் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்த சில்லி சிக்கனை சாப்பிடும்போது எப்படி இருக்குது? 1-2 சாப்பிட்லாம், ஆனால் நம்ம வந்து 1-2 நிறுத்த மாட்டோம், 5-6 சாப்பிடுவோம், அப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். ஆனால் அந்த 5-6 கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மணி நேரம் நல்ல ஒரு ஸ்டெடி வாக்கிங் பண்ணிங்கன்னா அதில் பேர்ன் ஆகிற கேலரி இந்த 6 சிக்கன் சில்லி சிக்கனில் இருக்கும். ஸோ அப்போ இட் இஸ் 1 மணி நேரம் நீங்கள் வாங்க வாங்கன்னு மூச்சரைக்க நடந்துட்டு வந்து அதில் பேர்ன் பண்ணுற கேலரி இருக்குல்ல, அதெல்லாம் இந்த 6 சில்லி சிக்கன் சாப்பிட்டா உள்ளே திருப்பி போயிடும். இதான் வந்து ஒரு கணக்கு. ஸோ இந்த ஹாட் டாக்ஸ், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஒரு சில சாக்லேட்ஸ், முட்டாய், கேண்டிலெலாம் வந்து ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வர முடியாது. ஸோ அதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ். அது போக ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, இப்போ வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து யுஏஇயில் நிறைய இடத்துல ஹை ப்ரோட்டீன் ஃபுட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து எங்கே திரும்பினாலும், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், சூப்பில் கூட ப்ரோட்டீன் இருக்குது, நூடுல்ஸில் ப்ரோட்டீன் இருக்குது, 7.5 grams ப்ரோட்டீன் சொல்லிட்டு ஒரு நூடுல் பேக்கெட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு கடையில். நான் இப்போ வாங்கி நான் தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, சாதாரணமாக ஒன்று சாப்பிட்றோம். அதாவது இப்போ எப்படின்னா, ப்ரோட்டீனை நம்ம சாதாரணமாக முதல்லலாம், அதாவது ஜென்ரலாக ப்ரோட்டீன் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருத்தர் வந்து பாடி வெயிட் எவ்வளவோ அதுக்கு 1 gramக்கு ஏற்ற மாதிரி, ஆக்சுவலி 1.5 grams சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் 70 கிலோ இருக்கீங்க உங்கள் பாடி வெயிட் அப்படின்னா, ஒரு 100 gram அதுவும் ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் சாப்பிட வேண்டியது அவசியம். ஓகே, அதுதான் உடம்புக்கு, நம்ம மசில்ஸ்க்கு, ஜாயின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது தெரியாமல் அந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்றது வந்து கிட்னிக்கு ஆபத்து, சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மித்தை நம்பிக்கிட்டு அதை மற்றவனையும் நம்ப வச்சு திரிகிற கூட்டம் ஒரு சில பேர் இருக்காங்க. அது வந்து தட் இஸ் நாட் ட்ரூ. வே ப்ரோட்டீனை பாலிலிருந்து எடுக்கிறாங்க. ஸோ அது ஒன்று. ஓகே, அண்டு இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், இந்த ப்ரோட்டீன் வந்து 100 gram எப்படி, அப்போ எதுக்கிட்ட, அப்போ சாப்பாட்லேயே நம்ம ப்ரோட்டீன் அச்சீவ் பண்ணிடலாமே அப்படின்னா, ஒரு 50-55 kilo பாடி வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பாசிபிள். ஏன்னா இப்போது நிறைய ப்ரோட்டீன் மில்க்லாம் விற்கிது, அதில் வந்து ஒரு 24 grams கிட்டலாம் வந்து இப்போ ப்ரோட்டீன் இருக்குது. அதை ஒன்று சாப்பிட்டுட்டு ஒது ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதிக்கு நம்ம வந்து சிக்கனோ இல்லை பன்னீரோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அதை வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு 80 kg இருக்கிறவருக்கெலாம் எப்படி நீங்கள் வந்து 120 gram ப்ரோட்டீன்லாம் ரொம்ப கஷ்டம். நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களுக்கு அதை அட்டென்ட், ஸோ அதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஈஸியாக்குறது, அந்த வேலையை ஈஸியாக்குறது தான் வந்து இந்த வே ப்ரோட்டீன்லாம் வந்துச்சு. சரி, ஓகே, அது ஒரு ஓரம். ஸோ இதில் எக்ஸப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு நோ சீட்டிங் மஸ்ட் பி ப்ரொவைடட் ஃபார் கெஸ்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் இறங்கி படித்தால் தான் தெரியும். பட் எனிவேஸ் அபுதாபியிலேருந்து இந்த பழக்கம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக துபாய் ஃபுல்லாக, யூஏஇ ஃபுல்லாக பரவும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போ ஏதாவது கடைக்கு போகிறோம், என்ன அந்த கடைக்கு போனால் வந்து ஆயில் ஜாஸ்தி போடுவாங்க, டீ கிளாஸ் மட்டும் கரெக்டாக கழுவுவாங்க ஆனால் சக்கரை ஜாஸ்தி போடுவாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இருக்காது. இனிமேல் இனி ஆத்தீங்கன்னு ஒரு ஒரு மாதத்தில் அதெல்லாம் அப்படியே எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் நம்பலாம். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல கிருஷ்ணிக்கு பிடிக்காத ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. நான் ப்ராவோ யா லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஏ இந்த பாட்டில் இருக்க டீ கோட் ஃபுல்லாம் சொன்னேன்ல, இரு நான் உனக்கு இந்த பாட்டோட லிரிக் வந்து சொல்கிறேன், சொல்லவா? அதாவது அல்லா கல்லோவா அசி பாவா மொல்ல சாசி ஜபோஜா கேட் கிடைக்கும் ராவா அப்படின்னா என்ன, எல்லாமே தமிழ் தான் ஆனால் வந்து நார்த் மெட்ராஸ் தமிழ். அதில் ஒன்னே ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதில் வந்து என்ன காட்டிக்க சியா பவர அப்படின்னு வரும், சியானா அண்ணனமோ, ஸோ எங்கள் அண்ணனோட பவரை பாரு அப்படிங்கிற மாதிரி பாட்டு வருது. சரி கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி புது புது வார்த்தையை கற்றுக்குது. இதெல்லாம் வச்சு வீடியோ பண்ண வேண்டியதுதானே, நான் கிருஷ்ணி எப்படியாவது மண்டே கழுவி பண்ண வைக்கிறேன், நீங்க அதுக்குள்ள பாட்டு
1: கேளுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு,
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: BNCT Global in Abu Dhabi summer discount villa sales.
3: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
4: Chennai oda top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2 BHK ku 20 lakhs discount, 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
5: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 am to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
3: 1 lakh 2 lakhs இல்லைங்க, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
6: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
7: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
6: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation, மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
7: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
1: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
8: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
9: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
10: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
11: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056-364-3646.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வணக்கம். நான் வணக்கம் எதுக்கு? வெல்கம் பேக், திஸ் இஸ் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இப்போ இந்த வெங்கட் பிரபு படத்துக்கும், வெங்கட் பிரபு படத்தில் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் தூக்கலாக இருக்கும் கரெக்டாக, அது தகுந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக எல்லா படத்துலையுமே வந்துடும். அதில் சென்னை 28 இந்த பாட்டு என்ன, சென்னை 28 ரெண்டு பாட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் சரோஜா சாமானிக்காலோ ஜல்சா பண்ணுங்கடா, ஆனால் அந்த படமே ஃப்ரெண்ட்ஷிப் படம் அப்படிங்கிறதுனால அது கதையோடு ஒட்டி வந்துச்சு. ஆனால் அது போக இந்த சரோஜா இருக்குல்ல, சரோஜாவில் இந்த பாட்டு இருக்குது, அந்த கோடான கோடி அந்த பாட்டு, அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுவாங்க. அண்டு இந்த மச்சி ஓப்பன் த பாட்டில் மங்காத்தா படத்தில், அதுலேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டிப்பாங்க வெளியில், அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பணத்துக்கு வேண்டி ஃப்ரெண்டாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர், அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பாட்டு. இப்போ வந்து சொப்பன சுந்தரின்னு ஒரு பாட்டு இருக்குது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஸோ ரெண்டு பாட்டு இருக்குது டோட்டலி, அது ஒரே டைம் லைனில் வந்துச்சு. ஒன்று விக்ரம் பிரபு படத்தில் வந்த ஒரு பாட்டு, சொப்பன சுந்தரி நான் தானே அப்படி ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி சொப்பன சுந்தரி அப்படின்னு இன்னொரு பாட்டு இருக்கும், அதில் அந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் வீடியோ ரிலீஸ் ஆகுது, அந்த பாட்டில் யாசிகா ஆனந்த் ஆடிட்டுருக்காங்க. என்னடா இந்த அம்மா ஹீரோயினை நடிச்சுன்னு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி பாட்டுக்கெலாம் ஆடினிருக்காங்க அப்படின்றது. பட் ஓகே, சரி இது ஒரு பக்கம். ஓகே, இப்போ டிசி வந்து ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக, இப்போ நிறைய பேர் படத்தை பாராட்டுறாங்க. அட் த சேம் டைம் இப்போ பீப்புள் ஆர் ப்ரேசிங் டிரெக்டர்ஸ். ஓகே, இந்த படத்தில் வாமிகா கேபி அவ்வளோ அழகாக, அவ்வளோ வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அதாவது எங்கே எந்த ஒரு இடத்துலும் பெருசாக கிளாமர்லாம் இல்லாமல் அழகாக, ஜென்ரலாகவே சில படங்கள்லாம் தமிழ் ஹீரோயின் காட்டிட்டா அப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், ஒரு லோ ஆங்கிள் ஷாட் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன ட்ரெஸ் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீப்புள் ஆர் கம்பேரிங் டிசி அண்ட் பெட்டி, பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ரஹ்மான் தான் மியூசிக், ராம் சரண் தேஜா தான் ஹீரோ, ஹீரோயின் வந்து ஜான்வி கபூர். அதாவது ஓகே, நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபில்டர்ட் வேர்ஷனாக பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஒரு ஃபீமேல் கேரக்டரை ஒரு சில படங்களில் வந்து எப்படின்னா வெறும் ஒரு ஐ கேண்டியாக, வெறும் அவங்க சரி ஓகே அதுக்கு வேண்டிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கிளாமர் காட்டி ஆளுங்களை உள்ளே கூப்பிட்டலான்ற ஒரு தாட்லேயே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு அப்ஜெக்டிஃபைங்காகவே காட்டுன்னுருக்காங்க. இப்படி சில பல படங்கள் வந்துட்டுருக்கவே ஒரு வாரத்தில் டிசி, அதில் அவங்க வாமிகா கேபியோட கேரக்டரே வந்து அந்த கேரக்டருக்கு நிறையா பொட்டன்ஷியல் இருந்தது, அதை வந்து வேறு விதமாக காட்டுறதுக்கு, ஆனால் அப்படி காட்டவே இல்லையே. ஒரு சாதாரண லைஃப்பில் நீங்கள் இப்படி ஒரு கேரக்டரை நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு வந்து எங்களை எல்லா இடத்துக்கும் போகுமா? தப்பு தப்பாக உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதுலேயே இன்னும் க்ளீனான ஒரு வேர்ஷனில் அவங்களை காட்டியிருக்காங்க, விச் இஸ் லைக் ஓகே. ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் தமிழ் சினிமா ஆகட்டும் எந்த சினிமா ஆகட்டும், ஷோயிங் போர்ட்ரேயிங் விமன் இன் அ வெரி ரெஸ்பெக்டபுள் வே, இட் இஸ் கெட்டிங் அ லாட் ஆஃப் டென்ஷன். ஏ பாரு அந்த பொண்ணு வந்து பாரு, அழகாக ஒரு சாரீ, அழகாக ஒரு சுடிதார், செம்மையாக, அதாவது அவங்களுக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஷார்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரியான டயலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இப்படி இருந்துட்டா பெட்டர். ஓகே, அப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் ரீல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 2005-2010 முன்னாடி வந்த ஒரு சில படங்கள்லாம் வந்து எப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயின், ஹீரோ அப்புறம் ஒரு செகண்ட் ஹீரோயின் ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த செகண்ட் ஹீரோயினை எப்போவுமே ஒரு கிளாமர் ரோலுக்கு வேண்டி யூஸ் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னா செகண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ணுற மாதிரியும், அந்த செகண்ட் ஹீரோயின் வந்து எப்படி இருப்பாங்கன்னா பயங்கர கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹீரோ பின்னாடியே இருப்பாங்க. இந்த ஹீரோவும் வந்து எப்படின்னா அந்த ஹீரோ அந்த செகண்ட் ஹீரோயின் பின்னாடி சுற்றுவார், பாட்டு பாடுவார், எல்லாம் பண்ணுவார், கடைசியில் வந்து அந்த மெயின் ஹீரோயின் இவர் கெஸ்ட் ஒன்று தான் அந்த பக்கம், ஏன் நான் அப்படி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவார். ஸோ இப்போ உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இட் ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அ லாட் ஆஃப் பீப்புள், வேர் கொஞ்சம் மாடர்னாவோ இல்லை கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிற நிறைய பொண்ணுங்கள் வந்து அவங்களாம் தப்பாக தான் இருப்பாங்க, அவங்களாம் வந்து இப்படி தான் வந்து பசங்க பின்னாடி நாக்கத்தவங்க போட்டு அலைஞ்சு நிற்பாங்கன்ற ஒரு ரேஞ்சிலேயே இப்படியே காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்போ மெயினாக பர்டிகுலர்லி தமிழ் சினிமாவில் பொண்ணுங்களை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, அவ்வளோ மரியாதையாக, அட் த சேம் டைம் பயங்கர வெயிட்டாக, வெறும் வந்து படத்தில் அவங்க இருக்காங்கப்பா ஓகே வந்துட்டு போகிறாங்க, ஒரு டான்ஸ் ஆடினாங்க, லவ் பண்ணாங்க ஹீரோ, அப்படி இல்லாமல் அழகாக அவங்கள காட்டுறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். லெட்ஸ் ஸ்டார்ட் தட் வித் டிசி. நிறைய படங்கள் இருக்குது இப்போ நடுநடுவில் அங்கங்கே அப்படி சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்த படத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் டிசி சொன்னேன். ஓகே, அமர்கலம்லேருந்து சாங் நான் ப்ராவோ யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு என்ஆர்ஐ லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16 சண்டே 9 AM to 9 PM IDS.

வெறும் 12 grams தான்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: வணக்கம், உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும்னா போன் அடிச்சு இந்த பாட்டுன்னு சொல்லுங்க, படார்னு எடுத்து நான் போடுறேன். யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும் ராஜா? அந்த படம் பாத்துட்டீங்களா? ஒன்னும் பாக்கலையா? என்ன நீங்க, நல்லா இருக்கும் படம். நான் நேத்தாவும் முந்தானேத்தான் பாத்துட்டு இருந்தேன். கான் சிட்டில இருந்து அந்த பாட்டு உங்களுக்கு வருது. ஆனா எனக்கு கிளைமாக்ஸ் மட்டும் பிடிக்கல. தேங்க்ஸ் ராஜா ஃபார் ஆஸ்கிங் தி சாங். ஃபிராடு பைலே பாட்டு வந்து கேட்டு முடியுங்க. ரைட்.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபலின் உங்க வில்லா உங்க ஃப்ரீடம். 80th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா எந்த வில்லா புக் பண்ணாலும் 80,000 திர்ஹம்ஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். மீட் தி டீம் ஆன் ஆகஸ்ட் 16 சண்டே அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் போர்ஜ்மன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: ஏ என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை ராணுவம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன. மீனவர் பிரச்சினையில் மானி தேனி பொன்மானி என்று கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா, உணர்வுபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்மை பார்த்து சொன்னவர்கள் இப்போது கடமைக்கு கடிதம் மட்டும் எழுதுவது ஏன் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் செப்டம்பர் மாதம் புதுடெல்லியில் நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணம் உறுதியாகும் பட்சத்தில் இந்தியா ஈரான் இருதரப்பு உறவுகள், மேற்காசியாவின் தற்போதைய நிலைமை மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு நாடுகளின் தலைவர்களும் ஆலோசிக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாநாட்டில் ஈரான் பங்கேற்பது உலகளாவிய தற்போதைய சூழலில் ஈரானின் பங்கு மற்றும் இந்தியாவுடனான அதன் உறவை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமையக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: வறட்சியான வானிலை காரணமாக 68,041 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. 4 மாவட்டங்களில் உள்ள 17 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரகீத் தானந்த் சூரிய குறிப்பிட்டார். மட்டக்களப்பு, அம்பாறை, மொனராகலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களே வறட்சியினால வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய 21,873 குடும்பங்களைச் சேர்ந்த 68,041 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த அட்நாக் நிறுவனத்துக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்கள் மீண்டும் தொடர்வதையே காட்டுகின்றது என்றும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்களின் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கடல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பது அவசியம் என்றும் சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பிரிட்டனை பிரிட்டன் இஸ்லாமிய குடியரசு என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் வரலாற்று ரீதியான நெருக்கமான ஐரோப்பிய கூட்டாளிகளில் ஒன்றான பிரிட்டனை அவர் விமர்சிக்கும் வகையில் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். இஸ்ரேல் தொடர்பாக பிரிட்டன் ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளை எதிர்த்து நேதன்யாகு இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த கருத்து இஸ்ரேல் பிரிட்டன் உறவுகளில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை மேலும் வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. லீவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 47 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ஷார்ஜா மற்றும் ராசல்கைமாவில் 46 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவைன் மற்றும் அஜ்மானில் 45 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாளை நாட்டின் கிழக்கு பிராந்தியங்களில் காலை வேளையில் இதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: அஞ்சு பன்னெண்டு இல்லை அஞ்சு பத்து ஃபைவ் டென் ஆன் த கிளாக் ரைட். இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடர். சரி ஓகே, இன்னைக்கு கல்யாணம் பற்றி காதல் பற்றி இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நாளைக்கு வந்து August 15th, ஸோ சுதந்திர தினம் நாளைக்கு அண்ட் 80th இண்டிபெண்டன்ஸ் டே வரேன். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஊருக்கு நம்ம சன் டிவியிலலாம் செம்ம ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு. யாருமே கண்டிராத ஒரு படம் ஜெய் ஹிந்த் கண்டிப்பாக வந்து ராஜ் டிவி விஜய் டிவி ஏதாவது ஒரு நாலு சேனலில் கண்டிப்பாக ஜெய் ஹிந்த் படத்தை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தெலுங்கு டப்பிங் படம் அதில் வந்து கொஞ்சம் அப்படியே பேட்ரியாட்டிக் ஃபீல் இருந்ததுன்னா அந்த படத்தை எடுத்து போட்டுருவாங்க. நிறைய விஜயகாந்த் படம் போடுவாங்க, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படம் நிறைய போடுவாங்க. ஆனால் நிறைய நேரம் ஓகே நான் இங்கே உட்காந்து அப்போ அதெல்லாம் இப்போ வந்து பார்க்கலாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி சரி ஓகே, இன்றைக்கி இந்த ஸ்கூல்லலாம் சின்ன வயசுல இல்லை நமக்கு வந்து இந்த சாக்லேட்ஸ் கொடுப்பாங்கன்றதுக்காகவே இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டேக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் உண்மையாகவே உள்ளுக்குள்ளே அந்த பேட்ரியாட்டிக் ஃபீல் வந்து இல்லை இல்லை இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஸ்கூல் பட் இருந்தாலும் போகணும் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணோம். அப்போ ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாசில்தார் இல்லாட்டினா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷியல் யாராவது கூப்பிட்டு ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாக் ஐ மீன் அந்த கொடி ஏற்றும் போது அங்கேருந்து பூ அப்படியே மேலே விழணும், அதுக்கு வேண்டி ஒரு செட்டப் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ஸ்கவுட்லலாம் வந்து அந்த பசங்க எனக்கு டக்குனதுக்கு பேர் வர மாட்டேங்குது, பசங்க வந்து அந்த ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த சான்ஸ் கிடச்சதே இல்லை. அது இந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் தான் பண்ணுவாங்கல்ல ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி தானே, எங்கள் ஸ்கூலில் அந்த செட்டப்பே கிடையாதுன்றது தான். சரி ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ஸ்கூல். ஓகே, ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போதும் நீங்கள் ஸ்கூல் படித்த காலத்தில் உங்களுக்கு இருந்த ஃபேவரட்டான ஏதாவது ஒரு மெமரியாக எனக்கு இப்போ சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாக பேசுவோம் இன்றைக்கி ஓகேவா. ஸோ சும்மா சும்மா நம்ம வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு எனக்கு போர் அடிக்குது, நீங்களே சொல்லுங்கள். வணக்கம். ஆ ஹலோ சார்.
1: வணக்கம் ப்ரோ.
0: ஆ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் மயிலாடுதுறை முஜிபு அபுதாபிலேருந்து.
0: எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து? போவீங்களா? என்ன என்ன ஏதாச்சும் ஞாபகத்தில் இருக்கா நீங்க வந்து நீங்க சின்னதுல போயிட்டு வந்தது ஏதாச்சும்? சாக்லேட் ஆரஞ்சு மிட்டாய்க்காக போவீங்களா? ஏன்னா அந்த குட்டியா அந்த லெமன் மாதிரியே ஒரு ஆரஞ்சு ஷேப்லயே வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க தானே ஆரஞ்சு மிட்டாய். வேற வேற ஏதாச்சும் சொல்லுங்க எனக்கு அதை பத்தி. என்ன நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், நான் வந்து சட்டை போட்டு வெள்ளை கலர் சட்டை போட்டு கொடி குத்திட்டு போவேன் அந்த மாதிரி ஏதாவது கதையா சொல்லுவீங்கன்னு பார்த்தா. ஹலோ,
1: 40 வருஷம் ஆயிடுச்சுல, கொஞ்சம்
0: மறந்துருச்சோ. ஆனா ஆரஞ்சு மிட்டாய்க்கு போனது மட்டும் ஏன்னா அதுக்கப்புறம் காலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சாக்லேட்டை மாத்திட்டாங்க
1: தானே?
0: யார் சொன்னாங்க சாக்லேட் மாத்திட்டாங்க? நான் சொன்னதுனால ஆமான்றீங்க. இப்ப
1: அதானே குரோசரியிலாம் சரி ஹோட்டல்லாம் இங்க எல்லா ஹோட்டல்லயும் அதானே வச்சிருக்காங்க.
0: அப்படியா? ஓ, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஹோட்டல்லாம் சாக்லேட் தராங்களா?
1: இல்ல, இந்த ஆரஞ்சு மிட்டாய் இங்க இந்த
0: என்ன நீங்க பதில் சொல்லாதனால உங்களுக்கு இது பெனால்டி.
1: பாட்டா வராது, இடையில வந்து வசனமாவே வரும்.
0: சோ சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க பாருங்க, தனியா இருக்கும் போது இந்த பாட்டுல பாடுவீங்க தானே, யாருக்கும் கேட்காத மாதிரி.
1: இங்க நாங்க பாலைவனத்துல எல்லாம் இருக்கோம், பாடிக்கிட்டு தான் இருக்கோம்.
0: பாலைவனத்துல? என்ன பாலைவனத்துல இருக்கீங்க? என்ன, எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க?
1: அப்ஷான்ல வந்துட்டு ஆயில் பீல்ல இருக்கான், அண்ணா ஆயில் பீல்.
0: அப்படியா? சரி சரி சரி ஓகே. இது என்ன படம் சொன்னீங்க, படம் பேர் சொல்லுங்க.
1: என் உயிர் தோழன்.
0: சரி, யூஸ்வலாக வந்து பாட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு மாத்துறது இல்லை. சரி, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, அதனால நான் உங்களுக்கு பாடுத்துறேன். ஓகே
1: ஓகே, தேங்க்யூ.
0: ஓகே, தேங்க்யூ. எனக்கு தேவை பாட்டு, அது எப்படி போட்டால் என்ன அப்படிங்கிறாரு. சரி, நம்ம வந்து அவருக்காக இந்த பாட்டை மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு 2 songs வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தான் போடுவோம். ஆனால் இப்போ வந்து முஜி பண்ணனுக்காக வி ஆர் சேஞ்சிங் த சாங், வி ஆர் சேஞ்சிங் த ரூல்ஸ். ஸோ ப்ளீஸ் லிசன் டு தட் ஃபஸ்ட் பாட்டு முஜி பண்ணனுக்கு மட்டும்தான். இது எல்லோரும் ரேடியோ ஆஃப் பண்ணுறங்க, அவர் மட்டும்தான் கேட்கணும். Back to back.

கண்கள் இமை மூடும் போதும் உனது அன்பு எனது அன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் வந்திடும் மதுரை.

0: ஐஸ்வர்யத்தை அளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல் தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
0: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16th சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ்ட் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ் எர்த். பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
2: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
3: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
4: Lulu, where the world comes to shop.
5: India மற்றும் UAE ல இருந்து experienced chef and team ஓட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், fish gravy, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட் னு வக வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
6: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th August evening 7:30 க்கு அபு சாக்ரால கிராண்ட் ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st August morning 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 dirhams தான்.
5: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் behind City Max Hotel, அபு சாக்ரா, ஷார்ஜா. Contact 0654547.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 25-27 ஆயிடுச்சுங்க, சரிங்களா. அதனால் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டே, இந்த மாதிரி டைம்லலாம் வந்து எப்படின்னா ஸ்கூல் ஹாஃப் டே தான் இருக்கும். போவோம், சாக்லேட் கொடுப்பாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி லைனாக வந்து நின்றுட்டு ஏதாவது ஸ்பீச் எதாவது நடக்கும், அதாவது தலைவர்கள் பற்றி எதாவது பேசுவாங்க. இது சுதந்திரம் என்பது நமக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஸ்கூல்லேயே வந்து நல்ல ஸ்பீச் கொடுக்குற அக்கா வந்து எல்லா டீச்சர்ஸ் முன்னாடியும் பிரின்சிபல் முன்னாடியும் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க, எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் முட்டாய் கொடுப்பாங்க, அப்புறம் டாடா பாய் பாய் சொல்லிட்டு வந்துடும் ஸ்கூல். அந்த இப்போ இது வந்து என்னோடய ஃபேவரட் மெமரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சுதந்திர தினம் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போன மெமரியாக தான் இருக்கும். அதை சொல்லுங்கள் எனக்கு. இதுதான் டாப்பிக்கு, வேறு ஏது வேறு உங்களுக்கு டாபிக் தெரிலனா என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்ண்ணா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷம். யார் யார் பேர்?
1: என் பேர் ஆனந்த்ண்ணா.
0: ஆனந்த், வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் இண்டிபெண்டன்ஸ் டே மெமரி அட் ஸ்கூல்?
1: கொடியேத்தி முடிச்சவனே சாக்லேட் மிட்டாய் தருவாங்க, ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு பக்கத்துல சைக்கிள் எடுத்துட்டு எங்க ஃப்ரெண்ட் இருக்கானோ எல்லா ஊருக்கும் போவோம்.
0: எல்லா ஊருக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போவீங்களா? பக்கத்து பக்கத்து ஏரியா
1: போவோம், யாரா இருக்கா பக்கத்து ஊர்ல எல்லாரும் பாத்துட்டு வரோம் போயிட்டு.
0: வீட்டுக்கு வந்து கதவை தட்டி வாப்பானு கூட்டு போயிடுவாரு. நிஜமாவே எனக்கு இவர் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது, எந்த ஸ்கூல்லையுமே ஆரஞ்சு மிட்டாய் மட்டும் மாறவே இல்லை. இப்போ பாருங்கள் எத்தனை பேர் ஆரஞ்சு மிட்டாய் சொல்ல போகிறீங்க. அது ஏன் சீப்புன்றதுனாலயா, இல்லை வந்து அது வாங்கினா நிறைய கொடுக்கலாம் நிறைய சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனாலயா, டேஸ்டியாக இருக்குன்றதுனாலயா, எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து எப்படின்னா ஆசை சாக்லேட் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு கம்பேரிசனே எப்படின்னா, என் ஸ்கூல் பேர் வந்து பியூலா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். யாராவது வால்பாறைக்காரங்க கேட்டிருக்கீங்களா? ஓகே, ஐ எம் எ பியூலா மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட். அதே நேரம் எங்கள் ஊரில் எங்கள் ஸ்கூல் பெரிய ஸ்கூல், அதே மாதிரி சீக்ரெட் ஹார்ட் மெட்ரிகுலேஷனா, ஆமாம், சீக்ரெட் ஹார்ட் கான்வென்ட்னு இன்னொரு கான்வென்ட் ஒன்று இருந்துச்சு. எங்களை எப்போ பார்த்தாலும் அந்த கான்வென்ட் பசங்க மேலே பயங்கர பொறாமையாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து வந்து பசங்க பொண்ணுங்க சேர்ந்து விளாடலாம், ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கலாம். எங்களுக்கு அப்படியே கிடையாது, பாய்ஸ் கேர்ள்ஸ், பாய்ஸ் பாய்ஸ் டாக், கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக், பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இதே நிலமை தான். பசங்க பொண்ணுங்களும் எங்கேயாவது சும்மா பார்த்துட்டாலே போதும், டீச்சர்ஸ்லாம் வந்து வந்துடுவாங்க. என்ன உங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனைன்னே எனக்கு தெரில. காலம் மாறி போச்சு, இந்த ரூல்ஸ் மாறல. ஆனால் அந்த அன்னைக்கு மட்டும்தான் வந்து அது நடக்குமே எங்கள் ஸ்கூலில். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து சாக்லேட் மட்டும் கொடுப்பாங்களா, அந்த சீக்ரெட் ஆர்ட் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா போண்டா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. பொறாமையாக இருக்கும், எப்பட்றா நீங்கள் மட்டும். எங்கள் அப்பா கிட்ட சண்டெல்லாம் போட்டு ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு மாற்றுங்கலாம் பேசியிருக்கேன் நான். கடைசி வரைக்கும் மாறவே இல்லை, முடிஞ்சப்போ சவலைதான். இனி திருப்பி போய் படிக்கவும் முடியாது, இனி போனால் அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக போனால் தான் உண்டு. பிரின்சிபலாக போகிற தகுதி நமக்கு இருக்கா? நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் குவாலிஃபைட் ஆச்சே. சரி, 90s நாட் அவுட்டில் நீங்கள் வந்து நேருக்கு நேர் படத்துலேருந்து அவள் வருவாள் அந்த பாட்டு கேளுங்க. அப்புறம் இன்னொரு சூப்பர் ஸ்டார் பாட்டு வேறு சூப்பராக கற்றுக்கிட்டு இருக்கு, அதையும் கேளுங்க. அண்ட் வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் மெமரி ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸ்கூல் மெமரி, ஸ்கூல் மெமரி, சரியா? ஸ்கூல் மெமரி. ஓகே,
2: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபலின் உங்க வில்லா உங்க ஃப்ரீடம். 80th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா எந்த வில்லா புக் பண்ணாலும் 80,000 திர்ஹம்ஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். மீட் த டீம் ஆன் August 16 சண்டே அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் போர்ஜ்மன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: 91 போடு.
2: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.
5: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16th சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ்ட் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ் Earth. Plots nale, prop shul dane.
6: You are back.
7: Finally, அந்த பாட்டு வந்துருச்சுரா. கண்ணுக்குள்ள கத்தாதன்னு. ஏ, என்னடா இது? நான் என்ன ஏண்டா ஒரு 20 நாளாக கேட்டுட்ருக்கேன் டூடு படத்துலேருந்து இந்த கண்ணுக்குள்ள பாட்டை போடுங்கடான்ட்டு. ஒரு ரேடியோ ஒரு ஆர்ஜேக்கே கேட்குற பாட்டு போட மாட்டீங்களே நீங்கள். நம்ம வெளில இருக்கிற நீங்களும் மனசு தொட்ட மாட்டில் எனக்குன்னு அந்த பாட்டை கேட்கவே மாட்டேங்கிறீங்க யாருமே. நான் கண்ணுக்குள்ளேன்னு பார்த்துட்டு அந்த பாட்டும் நினச்சிட்டேன். தில் படத்தில் கண்ணுக்குள்ள கேளுத்தி. இப்போ நான் இந்த பாட்டை கேட்டேனா? நான் என்ன கேட்டால் சரிப்போ பரவாயில்ல, இன்னமும் ஏதோ ஒரு கண்ணுக்குள்ளே வருது இல்லை. வணக்கம், யார் பேசுகிறீங்க? அதாவது இன்னைக்கு எதை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா அவரே சொல்லுவார் பாருங்க. சொல்லுங்க.
8: ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ?
7: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
8: மிஸ்டர் ஆர்.
7: ஓகே, சரி. என்ன வாஸ் யுவர் ஃபேவரட் இண்டிபெண்டன்ஸ் டே மெமரி அட் ஸ்கூல்?
8: இண்டிபெண்டன்ஸ் டே ஃபேவரட்னா, அன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் யாரும் நமக்கு வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அதே எனக்கு ஃபேவரட்.
7: அதுதான் ஃபேவரட்ல ஆக்சுவலி. ஆமா
8: ஆமா,
7: தட்ஸ் a very ஒரு மாதிரி ரொம்ப ரிலீஃப்.
8: கொஞ்சம் ரியலா சொல்லணும்னா அனைத்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ்னா தெரியும்.
7: நீங்க ஸோ நாட்டு சுதந்திரம் வாங்கினதை விட ஒரு நாள் கிளாஸ் எடுக்காம இருக்கிறத விட பெரிய சுதந்திரம் எதுவுமே இல்லை. எங்க அப்பா காலங்காத்தல வந்து சுதந்திர தினம் பத்தி எழுதி கொடுப்பார். எல்லா தமிழோ இல்ல இங்கிலீஷோ அதுல வந்து எப்படின்னா ஸ்பீச்சுக்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்பவுமே இருக்கும். அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். ஞாபகம்? ஓகே ஓகே. இதே இங்கிலீஷ் அப்படின்னா குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல், குட் மார்னிங் டு த ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் அண்ட் அந்த மாதிரி. இது எல்லாம் யாரு பேசினாலும் இது நடக்கும். எனக்கு இதான் ஞாபகத்தில் இருக்கு. ஸோ அதனால எங்கள் அப்பா ஸ்பீச் எழுதி தருவார். அப்புறம் சுதந்திரம் என்பதே சுதந்திரம் நாம் நமக்கு ஏன் கிடைத்தது, கிடைச்சது, வாங்கி கொடுத்தது யாருன்ற மாதிரிலாம் அது போகும். அதான் என்னோட ஃபேவரட் மெமரி.
8: நீ ஸ்டேஜ்ல பேசிருக்கீங்களா?
7: ஆ, ஸ்டேஜ்ல பேசிருக்கேன்.
8: நமக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் ப்ரோ.
7: ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு வந்து வாயை திக்கும் பயங்கரமா. அத போக்குறதுக்கு வேண்டி தான் எங்க ஸ்கூல்ல என்ன பேச வைப்பாங்களே. அது போனதுனால தான் இப்ப நான் இங்க
8: இருக்கேன்.
7: ஏ, உண்மையதான் சொல்றேன். இவன் ஒருத்தன் டேய் சும்மாறா, உண்மையதான் சொல்றேன். அது போனதுனால தான் நான் இங்க இருக்கேன். பேசுற வேலை தான் வேலைன்னு சொல்லி இங்க இருக்கேன். எப்படியே
8: நல்லா பேசுறீங்க ப்ரோ.
7: தேங்க்ஸ். தேங்க்யூ மேன், தேங்க்யூ சோ மச். யார்ட்டையா சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்களே
8: கேட்டீங்க.
7: Oh my god, okay, thanks man, thank you man.
8: Okay,
7: drive safe. Okay, okay. எனக்கு சில நேரம் எனக்கு இந்த காலர் செக்மெண்ட் தான் பிடிச்சதே எப்பவுமே. எனக்கு இந்த கண்டென்ட்லாம் பேசுனா வந்துடும், ஆனால் அதை விட எனக்கு என்ஜாய் பண்ணி பேசுறது எப்பவுமே இதுதான். இந்த இன்ட்ராக்ஷன் தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? நான் ஒரு பாட்டு கேட்போம் நம்ம. ஓகேவா? அயன்ல இருந்து சூப்பர் நோவா பாட்டு போடுவோமா? இப்போ எப்படியும் அடுத்து 627 VNCT அவங்க வந்தாங்க, பிரபா வருவார். அப்போ எல்லாம் வந்து 2 நிமிஷம் பாட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால எல்லா பாட்டுமே தூக்கி 6-7 வச்சுட்டோம் நம்ம. சரி, நல்ல ஒரு சில்லாக் சாங் ஆஃப் தி இயர் ஒன்று வருது, கேளுங்க. சூப்பராக இருக்கும், கேளுங்க. நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருக்க மாட்டீங்க, அதிகம் பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ கேட்டிங்கன்னா அதிகம் பேர் இந்த பாட்டை கேட்பீங்க. அதுக்காக வேண்டியே போடுறேன் நான். ஓகே,
6: தானே. For details call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16 சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன் எர்த் இஸ் earth plots nale prop childane alansari exchange varia transact panni unga panatha double panunga inda summer la alansari exchange varia neenga pandra ore ore transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the alansari exchange app now.
5: India matrum UAE la irundhu experienced chef and team oda Chettinad Palace restaurant vandachu. Chicken fish gravy nandu varval meen varval karuvaattu kolambu chicken sukka
6: சுப்ரமணி,
7: யூ ஆர் பேக்ல.

0: ஒன்று அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. ஹலோ வணக்கம் ஐயா. ஹலோ ஹலோ சார் ஹலோ. ஃபோன் அடிச்சுட்டு நான் அப்படியே வந்து காத்துக்கிட்டுருக்கேன். இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு அம்மா வந்து புருஷன் திரும்பி வரணுன்றதுக்காக வந்து 40 வருஷம் அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் காத்துனே இருந்தாங்களாம். காத்திருக்கிறது ஓகே தான், ஜாலி தான். ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காத்திருக்கிறது என்ன டிசைன் திரும்பாது? இது என்ன டிசைன்? இது என்ன பழக்கம்ண்ணா? இது என்ன பழக்கம் இது? எனக்கு ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல, ஓகே. அவர் இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ, அவர் ஃபோனை எடுத்துகிட்டு எங்கேயோ பேசிகிட்ருக்காருங்க அவர் ஒரு ஓரமாக. சரி பாவம், அப்படியே விட்டுறவா. சில நேரம் என்ன திரும்ப பண்ணுவேன் நான், ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு யாராவது கால் பண்ணிட்டு பேசவே மாட்டாங்க, நான் அப்படியே விட்டுருவேன். கட்டே பண்ண மாட்டேன், அவங்களுக்கு நிறைய காசு போட்டோம் அப்போ தான் புத்தி வரும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவேன் நான். ஆனால் இப்போல்லாம் பண்ணுறதில்ல, இப்போல்லாம் கொஞ்சம் வளர்ந்து மெச்சூர் ஆகிட்டோம்ல. ஆனாலும் அந்த வில்லத்தனம் உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஓடிட்டுருக்கு, பண்ணாலும் பண்ணுவேன் நான். ஏன்னா என்ன, டால் ஃப்ரீ ஆகிடுச்சு, 800-8940 டால் ஃப்ரீ நம்பர்னால அதை நான் செய்யலை, இல்லைனா செஞ்சுருவேன். ஆர்ஜேலே நான் ஒரு ரவுடி ஆர்ஜே வாக்கும். சரி பரவாயில்ல, நான் எப்படியும் வந்து 6 மணிக்கு மேலே கிளம்புறேன். சரி 6 மணிக்கு மேலே இப்போ கிளம்பிட்டு 6 மணிக்கு மேலே திருப்பி வரேன். ஸோ கடையில் என்ன இன்றைக்கி ரொம்ப ரோலாகுது, என்ன பண்ணலாம்? உங்களுக்காக வந்து கண்ணுக்குள்ள பாட்டு வருது, ஆனால் நான் கேட்ட பாட்டு இல்லை, சீதாராமத்துலேருந்து வருது. கேட்டு முடியுங்க, நான் கேட்குற பாட்டை யாருமே எனக்காக கேட்க மாட்டேங்கிறீங்கள. பார்ப்போம்.
1: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom 80th Independence Day special ah endha villa book pannalum 80000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Anna Thangam Gold and Diamonds Karama Center Dubai.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தின் அட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய இரண்டு எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றபோது ஈரான் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு கத்தார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை பேரம் பேசுவதற்கான கருவியாகவோ அழுத்தம் கொடுக்கும் வழிமுறையாகவோ பயன்படுத்துவதை கத்தார் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதலுக்கு ஜோர்தான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் கடல் போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் கப்பல் பயணங்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக ஜோர்தான் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: யுக்ரைனின் ரயில்வே மற்றும் துறைமுக உட்கட்டமைப்புகள் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே பால்டிக் கடல் பகுதியில் உள்ள எண்ணெய் மையம் மற்றும் மாஸ்கோ அருகே உள்ள ஒரு கிடங்கு மீது யுக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவங்களை தொடர்ந்து பிராந்தியத்தில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதுடன் லத்வியா மற்றும் பின்லாந்திலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆட்சிக் காலத்து செப்பு நாணயம் மற்றும் பழங்கால அரிய தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. திருக்கோவிலூர் தென்பெண்ணை குழுவினர் அளித்த வரலாற்று தகவலின் அடிப்படையில் தொல்லியல் துறையினர் அந்த பகுதியில் தீவிர கள ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது 18 சென்டிமீட்டர் நீளமும் 4.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஈட்டி போன்ற அரிய கல் ஆயுதம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது புதிய கற்காலத்தைச் சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய வேட்டை ஆயுதம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே பகுதியில் மூதாதையர்கள் பயன்படுத்திய அரிய நீல நிற மணி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது சங்க காலத்தைச் சேர்ந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மத்திய அரசின் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்தச் சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்படும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது. கனிம வளம் கொண்ட நிலங்களுக்கு வரி விதிக்கும் மாநில உரிமைகளை மத்திய அரசின் சட்டம் பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது. கனிம வள நிலங்களுக்கு வரி விதிக்கும் உரிமை பறிபோவதால் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சட்டம் மாநிலங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை பறிப்பதாக வி டி சதீசன் மேலும் தெரிவித்தார். சுரங்கங்கள் கனிமங்கள் திருத்தச் சட்டத்தை கேரளத்தின் எதிர்ப்பை மத்திய அரசிடம் தெரிவிப்போம் என்றும் வி டி சதீசன் கூறினார். நாட்டின் கூட்டாட்சி முறைக்கு எதிரானது மத்திய அரசின் சுரங்கங்கள் திருத்தச் சட்டம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கத்தினால் நாளை வரை விதிக்கப்பட்டிருந்த 50% மிகை கட்டணம் வரும் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முதல் டிசம்பர் 31 வரையிலான காலப்பகுதிக்கு இந்நீட்டிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1988 83 இலக்க சட்டத்தினால் திருத்தப்பட்ட சுங்க கட்டளை சட்டத்தின் 10A பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நீட்டிப்பு மேற்கொள்ள. இருப்பினும் கடந்த மே மாதம் 15 அல்லது அதற்கு முன்னரோ கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்று தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Hello everybody, this is DSP.

0: வெல்கம் பேக். ஸோ எல்லா டைம் ஜோன்லேருந்து எங்களை கேட்குறவங்களுக்கு குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் நைட், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆரம்பிக்கணும். எனிவேஸ் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். இந்த வாரம் ஆகஸ்ட் 16th அன்னைக்கு கமிங் சண்டே VNCTயுடைய ஃப்ரீடம் சேல்ஸ் ஈவெண்ட் வந்து சூப்பராக நடக்க போகுது. ஓகே, ஸோ அதனால் அப் டு 80,000 தர்ம்ஸ், இது வந்து 80th சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால 80,000 தர்ம்ஸ் வரைக்கும் நீங்கள் VNCTயில், சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் எந்த லொக்கேஷனில் புக் பண்ணாலும் அப் டு 80,000 தர்ம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து இப்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்றுக்கும் இதை பற்றி பேசணும். ஸோ 2-3 டேஸாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும், நிறைய ஆடும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ரைட் நவ் ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் 0, இது எங்கே நடக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ள இறங்குவோம். சரியா? பாக்ரிஜஸ் ஹோட்டலில் காலையில் 10:00 நைட்டு 10 வரைக்கும் நம்ம புருஷன் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது பாக்ரிஜஸ் ஹோட்டல். ஓகே, அங்கே நடக்குது. எப்போ? கமிங் சண்டே August 16th. ஸோ நம்பர் வந்து 0547673111, இதான் நம்பர். 0547673111. Anyways, with that note, welcome back, Prabha bro.
1: Yes, bro. Happy
2: Independence Day. ஓகேங்களா? அண்ட் இன்னைய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். அதுவும் 80th வருஷம். அண்ட் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக் வேர்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? அது வந்து அது இண்டிவிஜுவல் ஃப்ரீடமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீடமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குலாம் கிடைக்கிற ஃப்ரீடம்ஸ் இருக்கலாம், கிட்ஸுக்கு நம்ம கொடுக்குறதா இருக்கலாம். இட்ஸ் அ பிக் வேர்ட். அண்ட் ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை நம்ம ரீகால் தான் பண்ணி பார்க்க முடியும். அந்த வகையில் வி ஸோ தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் இன்னைக்கு நம்ம கிடைக்கிற ஃப்ரீடத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதான் இட்ஸ் ஆல் அபவுட். அண்ட் நம்ம வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பேசுறத விட இன்னைக்கு சின்ன சின்ன சுதந்திரங்களை நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சுக்கிறோம் மிஸ்யூஸ் பண்ணாமல். அண்ட் ஸோ தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். ஸோ அட்வைஸ் கொடுக்குறது எனக்கு வயசு இல்லை, பட் ஆனால் ஏதோ நான் ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஐ எம் ஷேரிங். அண்ட் யா, ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் அகெயின் ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே ஃப்ரீடம் இது வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரோட என்ன சண்டை, என்ன இது, நம்மளுக்குன்னு ஒரு லேண்டுப்பா, நம்மளுக்குன்னு ஒரு வீடுப்பா, தட் இஸ் கால் என்ன பொறுத்த வரைக்கும் த பிகஸ்ட் ஃப்ரீடம் நான் சொல்லுவேன் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் வார்ஸ் அண்ட் ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் கான்கர்ட் இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா லேண்டுக்கு
0: வேண்டி.
2: ஓகேங்களா? அடுத்து போய் அந்த கண்ட்ரியில் கான்கர் பண்ணணும், அது ரோமன்ஸில் ஆரம்பிச்சு ஸ்பார்டன்ஸில் ஆரம்பிச்சு எவ்ரி ஒன். அண்ட் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அண்ட் லேண்ட் இஸ் பின் அ கீ இது வந்துட்டு. ஸோ அந்த வகையில் உங்களோட லேண்டு உங்களோட ஃப்ரீடம் இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு அகெயின் இப்போ எங்கள் கீதா மேடம் அழகாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும்போது வேலை உங்களுக்கு வானமும் உங்களுக்கு தான் சொந்தமாகணும், பூமியும் உங்களுக்கு தான் சொந்தமாகணும். அண்ட் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம வாங்குறோம், பக்கத்து கால் பார்த்தீங்கன்னா அது B4 வாங்க, இந்த சைடு வால் பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குல்ல, தட் இஸ் பீன் அ மேஜர் ரோல் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லேண்டை நீங்கள் ஓன் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் அதுலேருந்து ஏன்னா இது வந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு NRIயாக இருக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா டொமஸ்டிக் நான் சொல்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஹையஸ்ட் ட்ரீமாகவே என்ன இருக்குன்னா ப்ரோ, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படியாவது வாங்கிடணும் ஆக்சுவலாக வந்துட்டு. மந்த்லி நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறதுல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றது தான். ஆனால் என்ஆர்ஐயாக இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து த மோர் டிஸ்டன்ஸ் அண்ட் த மோர் ஈஸி டு அப்ரிஷியேட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துபாயில் இருக்கீங்க, 26 இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு 1000 கிராம் ஸ்பெண்ட் பண்ணாலே 20 இஎம்ஐ கட்டிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. நீங்கள் இன்னும் அமெரிக்காவில் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு, 80 ஆயிடுச்சு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ $1000 கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ $85 இஎம்ஐ கட்ட முடியும். சிங்கப்பூரில் நீங்கள் $1000 $75 இஎம்ஐ ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு என்ஆர்ஐயாக இருக்கும்போது இட்ஸ் ஈவன் மோர் பிளஸிங். ஓகே, நம்மளுக்கு வர சேலரியில் கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்பென்சஸ் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு காணா போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. சும்மா போனோம் சார், ஏதோ ஃப்ரெண்டு கேதரிங் அவுட்டு 700 கிராம்ஸ். ஓகேண்ணா? சம்டைம்ஸ் 700 கிராம்ஸ் இஸ் அவுட். அது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கிட்ஸுக்கு 1000 கிராம்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த செலவோட செலவாக நீங்கள் ஒரு இஎம்ஐ பிளான் பண்ணும்போது ஆஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஓன் பண்ண முடியும். தட் இஸ் யுவர் ஃப்ரீடம். அண்ட் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஆஃபரில் உங்களுக்கு 80,000 கிராம்ஸ். வாய் 80,000 கிராம் டிஸ்கவுண்ட் இஸ் 80th இயர் இண்டிபெண்டன்ஸ் டே காண்டி 80,000 கிராம்ஸ் டிஸ்கவுண்ட். அண்ட் உங்களுக்கு இன்னொரு ப்ரீமியம் அட்வான்டேஜ், 5 வருஷத்துக்கான ரெண்டல் செக்கை உங்கள் வில்லா எல்லாவோட சேர்த்து கலெக்ட் பண்ணிக்க போறீங்க. அண்ட் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸோட சேர்த்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் உங்க வில்லா வாங்க முடியும். கூடவே கோயம்புத்தூர்ல நான் சொன்ன மாதிரி ஃபார் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்க வில்லாவை நீங்க எங்களோட சேர்ந்து டிசைன் பண்ண போறீங்க. அதுவும் இதுல இருக்கக்கூடிய பிகஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ த பிகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, அண்ட் ஆல்சோ மேக் யுவர் வைஸ் டிசிஷன் நவ் அண்ட் ஓன் யுவர் லேண்ட் அண்ட் கெட் யுவர் ஃப்ரீடம்.
0: ஓகே, ஸோ அதனால கால் தம் 0-5-4-7-6-7-3-1-1-1. Okay, repeat 0-5-4-7-6-7-3-1-1-1. Coming Sunday, 16th August, Park Ridges Hotel, Bardubai. This is the location, this is the time. I'll tell you everything, okay? Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். செரி ஆன் டாப்பா டைமண்ட் வேல்யூல 20% ஃபிளாட் ஆஃப், பிளஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சில் 100% வேல்யூஷன், மற்றும் டைமண்ட் பர்ச்சேஸ்ல எக்ஸ்சேஞ்சு கோல்டு கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஷோரூம் டுடே. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில ஃபிளாக்ஷிப் ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ப்ராப்ஷல் பிரசன்ட்ஸ் தமிழ்நாடு NRI லேண்ட் மீட் அப் ஆகஸ்ட் 16th சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் டு பர்ஜ்மன் துபாயில நடக்க இருக்கு. ப்ராப்ஷல் டீம் நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP அண்ட் ரேர அப்ரூவ் பிளாட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பாட் புக்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. The best investment in earth is earth. Plots nale ப்ராப்ஷல் தானே.
3: இந்தியா மற்றும் UAE ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
4: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th டு 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 dirhams தான்.
3: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல் அபு ஷாக்ரா ஷார்ஜா. காண்டாக்ட் 0654547.
5: The Evening Correct presented by VNCT Global in Unga Villa Unga Freedom. 80th Independence Day special ah endha villa book pannalo 80000 dirhams instant discount. Meet the team on August 16 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: Welcome back. So VNCT udaya the Freedom Sales Event ஆகஸ்ட் 16th வர கம்மிங் சண்டே வந்து பார்க் ரிஜர்ஸ் ஹோட்டலில் பருதுபாயில் நடக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து ஆட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஃப்ரீடம் ஃப்ரம் மந்த்லி ரெண்டல் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் மெனி திங்ஸ். எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன ஆர் ஒரு ஏதாவது ஒரு சைஸில் நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடச்சா பெட்டராக தானே இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதா நான் வந்து இப்போது பிரபாகிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ப்ரோ, ஃப்ரீடம் ஃப்ரம் மந்த்லி ரெண்டல், ஃப்ரீடம் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ், ரைட்? அது எப்படி?
7: யா, அண்ட் இந்த ஆஃபர் இந்த பெனிஃபிட்ல நம்ம அதிகமாக கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் கான்ட்ராக்ட்.
6: ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நம்பர் சொல்லிடுவோம், 0547673111. ஓகே, 0547673111. ஓகே, இப்போ சொல்லுங்க ப்ரோ.
7: இருந்தாலும் உங்க கடம் உணர்ச்சியை பாராட்டியா?
6: எனக்கு வர சில நேரம் விட்டுட்டா வந்து எனக்கு வந்து சொல்லுவார்.
7: எஸ் ப்ரோ. அண்ட் ஸோ இந்த ஈவெண்ட்ல ஆஸ் ஐ சேட், இது வந்துட்டு ரெண்டல், நான் நேத்தும் சொல்லியிருந்தேன், இது இட்ஸ் நாட் அ பிக் ஈவெண்ட், இது வந்து ஒரு நம்ம வழக்கமா பண்ற மாதிரி ஒரு ரொம்ப கிராண்டியரான ஒரு செலிப்ரேஷன் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி கிடையாது, லான்ச்சர்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து மோர் ஆஃப் ஒன் ஆன் ஒன் பர்சனலைஸ்டு டிஸ்கஷன் காண்டி தான் அதை பண்ண போகிறோம். அண்ட் ஐம் டூயிங் திஸ் ஆஃப்டர் லாங் பேக் ஆக்சுவலாக அது வந்துட்டு, பிகாஸ் என்ன அப்படின்னா நிறையா கிளைண்ட் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஐடியாவில் இருக்காங்க, அதிகமாக வந்து ரெண்டல் ரெவன்யூ வரணும், ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் இருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. பட் ஆனால் எங்கேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அதை பண்ணுன்றதான் அவங்களோட மில்லியன் டாலர் குவஸ்டின் வந்துட்டு. அதை வந்து தான் இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் அட்ரஸ் பண்ணி கொடுக்க போகிறோம், எஸ்பெஷலி நான் அட்ரஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த லாஸ்ட் 3 months ஆஃப்டர் திஸ் வார்ஸ் அண்ட் குளோபல் சேஞ்சஸ் அண்ட் நிறைய இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுலேயும் அவங்க வெரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது, எனக்கு ரெண்டு ரெண்டல் ரெவன்யூ கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் கண்டிப்பாக இமீடியட்டாக போய் அதை தங்க போகிறது இல்லை. அதில் வந்து தே வெரி வெரி கிளியர், அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கோ 10 இயர்ஸ்க்கோ நான் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்க போகிறோம் இல்லை அமீரத்துலேயே இருக்க போகிறோம், ஆனால் நாங்கள் வரும்போது அந்த இடம் நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கணும், நல்ல ரெண்டல் வரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கீனாக இருக்காங்க. அண்டு அதுவும் தே வாண்ட் அ வில்லா, ஒரு என்ஆர்ஐயாக அதிகமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வில்லாவில் தான், லேண்ட் ஓனர்ஷிப்போட. பிகாஸ் ஏன்னா ஒன்று லேண்ட் அப்ரிசியேஷன், ரெண்டாவது ரெண்டல் ரெவன்யூ, இந்த ரெண்டுமே கிடைக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் இப்போ இன்ஃபேக்ட் ஒரு புது ப்ராஜெக்ட்காண்டி லேண்டு பார்க்க போகிறோம்னா நாங்கள் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி லேண்டு பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டே எங்கே மாறிச்சுன்னா ஓகே நம்ம கிளைண்ட்டுக்கு இந்த லேண்ட் செட் ஆகாது பிகாஸ் நீங்கள் வாடகை வராது ஓகேங்களா. நம்ம கிளைண்ட்டுக்கு இந்த இடம் செட் ஆகாது பிகாஸ் நீங்கள் எந்த ரெண்டல் கம்பெனிஸும் இல்லை, எந்த விதமான ஏர்பிஎன்பியும் வராது, கார்பரேட் கம்பெனிஸ் வராது, அதனால நம்ம மோர் ஆஃப் சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி தேடி தேடி பார்த்தோன்னா திரும்ப திரும்ப நாங்கள் எங்கே லான்ச் பண்ண வேண்டியதுனா ஈஸியாக ஓகேங்களா. அண்ட் பிகாஸ் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டல் ரெவன்யூல ஆரம்பிச்சு ஒரு மந்த்லி ரெண்டல்ஸ் இயர்லி கான்ட்ராக்ட்னு சொல்லி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸோட நீங்கள் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்ரேட்டர்ஸே நீங்கள் நிறையா வந்துட்டாங்க. ஈசிஆரில் அவ்வளோ டிமாண்டும் இருக்குது வந்துட்டு வெக்கேஷன் ஹோம்ஸ் ஏர்பிஎன்பிக்கு. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் அதுனா ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அந்த ஏர்பிஎன்பி ஆப்ரேட்டர்ஸே எங்கிட்ட கேட்குறது 300 வில்லாஸ் ஈசிஆரில் மட்டும்.
6: ஓ அப்படிங்களா.
7: இன்ஃபேக்ட் நானே டவுட் ஆகிட்டேன் எப்படிங்க அவ்வளோக்கு டிமாண்ட் இருக்குன்னா தே ஹவ் கம் வித் சச் ரெக்யூர்மெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஏரியாவில் உள்ள ரெவன்யூ போகுது அந்த ஏரியாவில் உள்ள ரெவன்யூ போகுதுன்ட்டு. இதில் இன்னும் நீங்கள் இன் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 79% to 85% லேண்ட் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்குது இன் ஈசிஆரில். ரெண்டல் ரெவன்யூமே பார்த்தீங்கன்னா 30,000 ஆரம்பிச்சு அப் டு 1.5 lakhs வரைக்கும் இண்டிவிஜுவல் பங்களாஸ்க்கு நீங்கள் ரெண்டல் சங்கம் வந்துகிட்டு இருக்குது வந்துட்டு. இது போக வந்து அசிஸ்டட் லிவிங் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. என்ன அசிஸ்டட் லிவிங்னா இப்போ 80 to 90 இருப்பாங்கல்ல பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கா மாதிரி அசிஸ்டட் லிவிங் இருக்கா கம்யூனிட்டி மாதிரி ஓகேங்களா. அவங்களுக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து அசிஸ்டட் இதுக்கு பேர் அசிஸ்டட் லிவிங் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் லிவிங் ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படின்னா ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் கிடையாது ஆக்சுவலாக வந்து பெரியவங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஓகேங்களா. அண்ட் அவங்க ஏஜ் வந்து 55 to 60 வரைக்கும் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி பியூட்டிஃபுல்லான வில்லாஸ் ஜஸ்ட் ஆன் கால் ஃபெசிலிட்டியில் ஏதாவது டாக்டர் செக்அப் மெடிக்கல் செக்அப் இருக்க மாதிரி. ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன் ஹோம். இதுவுமே ஈசிஆர் ஓஎம்ஆரில் இன்றைக்கி பயங்கர ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் அந்த வில்லாவை அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. அந்த அசிஸ்டட் லிவிங் நான் சொன்னது அதுக்கும் மேலே ஏஜ் ஆனவங்களுக்கு லைக் 80 to 90 ஓல்டு அவங்க கூடவே ஒருத்தவங்க இருக்கணும். அவங்கள டாய்லெட்ஸ் கூட்டு போகிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் செக்அப்லேருந்து ஒரு பர்சனல் கேர் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் அசிஸ்டட் லிவிங். அதுக்குமே நிறைய வில்லாஸ் அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ஓஎம்ஆரில் வந்து நம்மளோட செட்டினோட ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த மாதிரி பீப்புள்ஸும் ரெண்டல்ஸ் எடுத்துக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்டே ஒரு வில்லா வாங்கிக்கிறோம்னா என்ன மாதிரியான பீப்புளாக இன்றைக்கி இருக்காங்க அப்போ முன்னாடி இதெல்லாம் கிடையாது. நம்ம அப்பா அம்மா வீட்டில் வச்சு பார்த்துக்கணும் நம்மளுக்கு தெரியும். 50 to 70 வரைக்கும் ஒரு கான்செப்ட், 70 to 90 வரைக்கும் இன்னொரு கான்செப்ட் இது வந்துட்டு இதெல்லாமே வந்து இன்றைக்கி பீக்லேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொன்று வந்து பேச்சுலர்ஸ் லிவிங் அண்ட் ரெண்டாவது கார்பரேட் கம்பெனிஸ். இன்றைக்கி ஐடி கம்பெனிஸில் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் கொடுக்கணும்னு சொல்லி வில்லா அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. மூணாவது வந்து காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க அண்டர்டேக் பண்ணுறாங்க. இப்போது ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே காலேஜஸ் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ கேளம் பக்கத்தில் அவங்களும் ரெண்டல் போகிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் ரெண்டல் வரனால தான் ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் வி ஆர் கிவிங் ரெண்டல் அஷூரன்ஸ். 5 வருஷத்துக்கு எப்படிங்க இப்போ கையில் கொடுப்பாங்கன்னு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோ பேர் கேள்வி கேட்டாங்க. இதுதான் அதோட கான்செப்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. இவ்வளோ ஒர்க்கிங்ஸ் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு 15 வருஷம் செக்குமே அசுரன்ஸா கொடுக்க முடியும்.
6: சோ ஃப்ரீடம் ஃப்ரம் ரெண்டல் மெயின்டெனன்ஸ் ரெண்டல்
7: monthly rent.
6: That's the right word. Anyways, call them at 0547673111.
8: Okay. We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
9: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
10: அப்போ இது எப்படி இருக்கு?
9: ஓணம் போடவையா?
11: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
12: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலூ. இந்தியா உற்சவ் அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
10: Lulu, where the world comes to shop.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்ட?

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: வெல்கம் பேக். ஓகே, வீன் சிட்டியுடைய சூப்பரான ஃப்ரீடம் சேல்ஸ் இவெண்ட் August 16th கமிங் சண்டே பார்க் ரீஜஸ் ஹோட்டல் பர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பர்துபாயில் நடக்க போகுது. இதை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 0547673111 நம்பர் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி அவங்களுடைய ஏதாவது வில்லா புக் பண்ணுங்கள். அப் டு 80,000 தரம்ஸ் வரைக்கும் யூ கேன் கெட் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ 0547673111 ஸோ இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் ஃப்ரீடம் ஃப்ரம் ரெண்டல் எனக்கு டக்குன்னு வரும் எவ்வளோ அது இருக்கிறதுக்க
2: சொல்லுங்களேன். ஃப்ரீடம் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் ரெண்டல், ஃப்ரீடம் ஃப்ரம் இஎம்ஐ.
1: ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து நம்மளை எல்லாத்தையும் வந்து கட்டி போடுறது இந்த மூணு விஷயம் தான் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ இதை பற்றி நான் கேட்கணும், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க, பட் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து யூ டோல்ட் அஸ் லைக் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டை அப்படின்ட்டு, எனக்கு அதை பற்றி
2: நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வேண்டாம், பட் நிறைய பேர் இப்போயே கால் ஃபார் பண்ணி கோயம்புத்தூர் கேட்கும் போது ஐ ஜஸ்ட் வாண்ட் கிவ் த கிளிம்ஸ் ஆஃப் தட் ஈவெண்ட் ஆக்சுவலி வந்துட்டு. அண்ட் சின்ன வயசுலேருந்தே அண்ட் ஒரு ட்ரீம் இருக்கும் எல்லாருக்கும், ஓகேங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்ட்டு. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணணும்னு இருக்கும், ஓகேங்களா. சின்ன வயசுலேயே நம்ம அதிகமாக என்ன வரைஞ்சிருப்போம்னா காரும் வீடும் தான் வரைஞ்சிருப்போம் 99% எனக்கு தெரிஞ்சு. நாஸ்டாலஜியாக சொல்லணும் அப்படின்னா அண்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஒரு நிலாலாம் போட்டிருப்போம் ஆக்சுவலாக. பட் அப்போ இருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம ட்ரீம் பண்ணணும்னு நினைப்போம் ஆக்சுவலாக வேண்ட்டு. நான் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய இன்ட்ராக்ஷன் கிளைண்ட்டை பண்ணும்போது கேட்பேன், நீங்கள் என்ன மாதிரி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஆஸ்பிரேஷனோட பேசுவாங்க, ஓகேங்களா. அண்ட் அந்த டைமில் இன்னும் டீப்பாக கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு உள்ளேருந்து ஒரு ஒரு ஒரு சூப்பர் எனர்ஜி ஒன்று வரும் ஆக்சுவலான்ட்டு. அந்த ஒரு நம்ம பிடிச்ச விஷயத்தை பேசும்போது எப்படி பேசுவாங்கல்ல, சார் எனக்கு வந்து வீட்டு சுற்றி நிறைய ட்ரீஸ் இருக்கணும், டெரஸில் வந்து கார்டன் இருக்கணும் ஆக்சுவலாக வந்துட்டு. சில நண்பர்கள் எனக்கு வீட்டுக்குள்ளே பார் கவுண்டர் இருக்கணும், அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிடிச்சம் இருக்கும் இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஒரு சில அம்மா அப்பா சொல்லுவாங்க எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் தம்பி ஆக்சுவலாக, அது வந்துட்டு. இன்னொன்று என் வீட்டில் வந்து வெஜ் மட்டும்தான் பண்ணுவோம், அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பூஜை ரூம் பக்கத்தில் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நிறைய பேர் கேட்டு பண்ண முடியாமல் நான் ரிக்ரெட் பண்ண வந்து செட்டிநாடு ஸ்டைல் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த செட்டிநாடு ஸ்டைலில் பெரிய பெரிய ஹவுசஸாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு கீதா மேடம் லாஸ்ட் வீக் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கான்செப்ட் பற்றி சொல்லும் போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஆக்சுவலாக, உனக்கு என்ன மாதிரி வீடு வந்து டிசைன் பண்ணணும் பிடிக்கணும் ஆசைனா. எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் அவுட் ஆனது, நான் ரொம்ப வருஷமாகவே ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுட்டு இருக்கிறது ஒன்று தான், பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், பட் என்னைக்காவது ஒன்று நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் யூ சீன் த மூவி, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா தெரியல, வாரிசு படம் பார்த்தீங்களா, அது ஒரு வீடு வரும்
1: பார்த்துருக்கீங்களா.
2: அண்ட் டிசைன் பண்ண அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த அந்த லேண்ட் அந்த வீடுன்றதை விட ஐ வாட்ச் தட் மூவி, அதில் மோர் தென் விஜய் அந்த ஆக்டர்லாம் பார்க்கறத விட எனக்கு அந்த வீட்டில் சோஃபா, அந்த வீட்டில் பெட்டு, அந்த வீட்டில் டைனிங் டேபிள், அந்த வீட்டில் போட்டிருக்க ஃபால் சீலிங் லைட்டு, அண்ட் மோஸ்ட்லி நான் படத்துக்கு போனால் நான் இதான் பார்த்துட்டு இருப்பேன் ஆக்சுவலாக வந்துட்டு, ஓகேங்களா. அண்ட் ஸோ தேட் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் நான் சடனாக சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டக்குன்னு ஒன்று தோணும். எனக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு இந்த அமெரிக்காஸில் இருக்க அந்த அமெரிக்கன் சிங்கிள்ஸ் வீடெலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஓடு போட்ட மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, ஆனால் பெரிய பெரிய டால் ஹவுசஸாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் கண்டிப்பாக மைண்டில் இருக்கும் ஆக்சுவலான். அந்த டிசைன் படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வில்லா பண்ணி தர போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர், ஓகேங்களா. ஸோ அதனால ஹியர் எவ்ரிபடிஸ் ஆர் கோனா கம் வித் யர் ஓன் டிசைன். அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எங்கள் ஆர்கிடெக்ட, என்கிட்ட எல்லாத்தையும் அதை நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணணும், 5 கோடி செலவிங்கன்னா அவசியம் கிடையாது. ஈவன் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒன் பெட்ரூம் பண்ணால் கூட எப்படி டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி வேணும், இல்லை டூ பெட்ரூம், த்ரீ பெட்ரூம், ஃபோர் பெட்ரூம். ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பித்து 4500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கோயம்புத்தூரில் ஃபார் த வெரி வெரி வெரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வில்லா பண்ணி தரப்போகிறோம். அதுக்கேற்ற பட்ஜெட்டிங்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான், நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்ஸ் அதுக்குரிய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன காஸ்டிங் ஒர்க்கிங்ஸோ அதான் பண்ணி தரப்போகிறோம். ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு டெவலப்பர்ட்டு வந்து இது வரப்போகுது, ஏன்னா கான்ட்ராக்டிங் கம்பெனி பண்ணுவாங்க, பட் ஒரு பில்டரே ஒரு டெவலப்பரே இதை வெரி ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க. யூ மைட் ஆஸ்க் வை கோயம்புத்தூர், இது ஏன் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கலாம். யா ஃபஸ்ட் டைம் ஏன் கோயம்புத்தூர்னா, நாங்கள் சென்டிமெண்டலாவோ இல்லாட்டி வந்து ட்ரெடிஷனலாக என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் லான்ச் ஆகும். ஆக்சுவலாக அது வந்துட்டு விஎன்சிட்டியோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது கோயம்புத்தூர் தான், ரேஸ் கோர்ஸில் ஒயிட் ஹவுஸ். ஆக்சுவலாக அது வந்துட்டு விஎன்சிட்டி கேட் கமிட்டி கொடுத்ததும் அண்ட் காந்திபுரம் அங்கே தான் ஆக்சுவலாக வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த டிசைனிங் வில்லா ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கானல்ல தான், அதனால் இதையுமே ஒரு சென்டிமெண்ட்லி வி கேன் ஸ்டார்ட் தேர்ன்ட்டு. ஸோ அதனால் கோயம்புத்தூர் மக்களே, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நான் பிளான் பண்ணாலும் நீங்கள் நினச்சாலும் பண்ண முடியாது. ஸோ ஒன் டைம் இஸ் நாக்கிங் அட் யர் டோர், உங்களுக்கு பிடிச்ச உங்கள் கிரியேட்டிவிட்டியை உங்களோட வீடை டிசைன் பண்ணுங்க. அண்ட் ஈவன் நான் என் வீடு போட்டு மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சா ஓகேவானு நேற்று ஒரு நண்பர் கால் பண்ணி கேட்டார். இந்த கான்செப்ட் சொன்னோன்னே, நீங்கள் மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிங்க, பச்சை கலரில் பெயிண்ட் அடிங்க, அது உங்கள் டிசைன் உங்கள் வீடு. ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ வி கோன் டிசைன் அண்ட் கிவ் இட் யூ எக்ஸ்க்ளூசிவ்லி. வி ஆர் சைன் அப் 1 ஏக்கர் அட் சிங்காநல்லூர். அந்த 1 ஏக்கரில் தான் 12-15 வில்லா இந்த டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வில்லாவை நீங்கள் டிசைன் பண்ணி உங்கள் வில்லாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியும்.
1: கஸ்டமைஸ் யூர் ஓன் வில்லா அட் கோயம்புத்தூர். ஸோ வேன் சிட்டியுடைய அந்த ஃப்ரீடம் ஸ்டைல் இவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. கால் தம் அண்ட் புக் அன் அப்பாயின்மெண்ட். நம்பர் 0547673111 0547673111. அவ்வளோதான், பாட்டு வருது கேளுங்க.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சீசனல் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். ஒன். ஸோ இப்போ வந்து ஒரு பேர்னிங் க்வெஸ்சன் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து வீடு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப் டு 80,000 தரம்ஸ் வரைக்கும் யூ கேன் கெட் டிஸ்கவுண்ட்ஸ் வென் யூ புக் ஒன் ஆஃப் தியர் வில்லாஸ் இன் கோயம்புத்தூர், சென்னை அண்ட் மதுரை. அதெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு பாசிபிள். இட்ஸ் ஒன் ஆன் ஒன் ஈவெண்ட் வேறு. ஸோ இப்போ பிரபாகிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ப்ரோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மெயின் சிட்டியில் இல்லை, நீங்கள் வெளில இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஈவெண்ட்டை அவன் இப்போ ரேடியோவில் இந்த இதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு போய் வாங்குறீங்க அப்படின்னா, வாட் வில் கன்வின்ஸ் யூ டு பை வில்லா ஃப்ரம் வேன் சிட்டி?
1: அதாவது நான் லிசனராக,
0: நீங்கள் லிசனராக இருந்து, நீங்கள் ஒரு அவுட் சைடராக இருந்து போனோம்னா, வாட் வில் கன்வின்ஸ் யூ டு பை ப்ராப்பர்ட்டி
1: in VN city kekkingla
0: VN city
1: okay okay see I'm serious buyer always okay na adu VN city agla veliya client ka irukalam na 24 years la na kattukitta oru vishayam enna na real estate investment property investment mattum na excellent enak geetha madam 20 years na avu kuda irukken so appadiyum enak avu solli kodutha vishayangal property investment is a safe and adula podumbo returns and adana adulaga benefits edukka I was enjoying the benefit and keep investing I always look for a property but na ip recent time la vandu pathinga last over 6 months ave I'm in a hunt of property actually and but ana na VN city la paakala because I invested in ECR in VN city different panindalo na city kula vaangunadha nariya homework panniterna city kula enak oru oru oru oru posh apartment edukonu and nungambakkam la T Nagar kodambakkam la nungambakkam keel park so andha mari oru main egmore andha mari area la but now na 3 maasam or 4 maasam analysis pannite inge war aarambichadam march la I was doing analysis actually and but I was completed my homework in the last or 1.5 maasam na declare panna illa idu work out e agada because you know and the example sonanam theriyadhu mudiy on air la 5 crore nam spend pandrom okay la and rental revenue 1 lakh rupay ki mela adla varadhu and namu poi anga thangalana very less time la nama chennai la poi thanga porrendrom ipodiki nadaka namalum amirath la iruka porom adhiga naalke
0: exactly
1: so appadikum bodhu edhuk anga 5 crore nam invest panni or apartment edukkala prayojanam illa adla return earnings is very very very less actually and so peer pressure nu solluvanga nee kelvipattirukla theriyala actually and the ooruku vesam poduvaan solluvanga naanu pathina nungambakkam la 5 crore la or apartment la iruken avi ECR investment because என்ன அப்படின்னா நான் ரெண்டு கேஸ் ஸ்டடி சொல்லுவேன். ஒன்று வந்து வந்துட்டு நாகு சார் என்னோட குரூப் சேர்மன் அவங்க 2001 ப்ரோ தே பிக் அப் 10 கிரவுண்ட்ஸ் 10 கிரவுண்ட் இடம் ஓகேங்களா பிஜிபி கோல்டன் பீச் தானே அக்கறைன்ற லொக்கேஷன் இருக்கு 10 கிரவுண்ட் இடம் வாங்கினாங்க ஒரு வில்லாவோட சேர்த்து அன்னைக்கு இருந்துச்சு அந்த வில்லாவோட சேர்த்து அன்னைக்கு பிரைஸ் வந்து வெறும் 25 லட்சம் ரூபா அவர் நெகோஷியேட் பண்ணி வாங்கின பிரைஸ் ஓகேங்களா 2001 to 2002 அண்ட் அதை நெகோஷியேட்லாம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ஒரு 30 லட்சம் வந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு அக்கறையில் ஓகேங்களா பீச் ப்ராப்பர்ட்டி பீச் சைடில் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பிஜிபி கோல்டன் பீச் தான உடனே ஓகேங்களா இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் 10 கிரவுண்டை வாங்கினாங்க இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கிரவுண்டோட ரேட்டு 1.5 கோடி ரூபாய் ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க வாங்கின லேண்ட் ப்ரைஸஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட்ஸ் தான் இன்னைக்கு இருக்க ரேட்டை எங்கே போயிங்கன்னு பார்த்துங்க நான் என்னோட பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்லணும்னா நான் 2021 நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஈசிஆர் லாஸ்ட்டில் வந்துட்டு ஐ பிக்ட் அப் த ஹவுஸ் ஃபார் 1.15 crore
0: அப்போ
1: 2021 ஆகஸ்ட் மாதம் ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் நான் புக் பண்ணேன் ஸ்டில் ரிமெம்பர் அண்ட் என் ஹேண்டிங் ஓவர் 2022 கொடுத்தாங்க நான் வாங்கினப்போ அது ப்ரைஸ் வந்து 1 crore 15 lakhs அதுதான் மார்க்கெட் ரேட்டு அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட் கொடுத்துருப்பாங்க அது இன்டர்னல் அப்படி சொல்லட்டும் மார்க்கெட் ரேட் அன்னைக்கு வீன்சி சேல் பண்ண ரேட் 1 crore 15 lakhs இன்னைக்கு அதே ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வென் ஐ வாண்ட் எக்ஸிட் அந்த ரோட்டில் ஈசிஆரில் ஓஷன் ட்ரைவ் அவென்யூலே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 1.98 crore நான் ரீசெண்டாக வந்து C65 ஒரு யூனிட் நாகராஜன் ரோட் சார் புக் பண்ணி கொடுத்தேன் அதோட ரேட் வந்து
0: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: பிரசன்டெட் பை விஎன்சிடி குளோபலின் உங்க வில்லா உங்க ஃப்ரீடம். 80th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா எந்த வில்லா புக் பண்ணாலும் 80,000 திர்ஹம்ஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். மீட் தி டீம் ஆன் ஆகஸ்ட் 16 சண்டே அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் போர்ஜ்மன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: Welcome back. So, VC Studio, Freedom Sale Event coming August 16th in the

0: எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்த சிச்சுவேஷனில் எவ்வளோ இஎம்ஐ வரைக்கும் போகலாம், எவ்வளோ லோன் எடுக்கலாம், இல்லை லோனே இல்லாமல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டல் ரெவன்யூ, ஃப்ரீ இஎம்ஐ, 80,000 dirhams டிஸ்கவுண்ட், இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு எஃப்எம்ல கேட்கும்போது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், பட் இதை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால், டேக் ஒன் பர்சனல் அப்பாயின்மெண்ட் அண்ட் மீட் வித் அஸ் ஆக்சுவலான்ட்டு. இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த சார்ஜஸும் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, இட்ஸ் ஃப்ரீ டிஸ்கஷன். நீங்கள் வரலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏன் நீங்கள் வில்லால் லேண்ட் ஓனர்ஷிப்போட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏன் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற டிஸ்கஷன் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் வி கேன் ப்ரீஃப் யூ வை எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், சேஃபான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அண்ட் அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ரீசெண்ட் டைமில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கால் பண்ணும்போது துபாயில் நான் வாங்கலை, எனக்கு இப்போ அந்த ஃபண்டு நான் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ இங்கே வாங்கலாமா, இந்த டைமில் எனக்கு இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இங்கே வாங்கலாமா, இல்லை இன்னும் நான் வந்து இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, அப்போ அது ரெண்டுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ், இங்கேயும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போ என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்தியாவில் பண்ணும்போது லாங் டேர்மாக அது எப்படி கெயின் ஆகும், ஆக்சுவலாக வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷனையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இதோட சேர்த்து ஆஸ் வி டிஸ்கஸ், 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்டும், 5 இயர்ஸ்க்கான ரெண்டல் அஷூரன்ஸ் செக் ஆன் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர். நான் சொன்னேன் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆரில் ஏன் இவ்வளோ க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வகையில் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹாப்பியான இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப் அண்ட் சவுண்டாக ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒன் ஆன் ஒன் ஈவெண்ட் நம்ம கோவிட் டைமில் அண்ட் 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம பண்ணோம் ஆக்சுவலான்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக லான்ச்சஸ் பிக் பிக் கேம்பெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர ஈவெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் லாங் பேக் இந்த ஒரு வெக்கேஷன் டைம்னால வந்துட்டு ஒன் ஆன் ஒன் பர்சனலைஸ்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பர்சனலைஸ்டாக டிஸ்கஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் நீங்கள் பர்சனலைஸ்டாக டிசைன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வில்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டே வாங்க, ரிலாக்ஸ்டாக காஃபி சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை சூப்பராக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹாப்பியாக ப்ரொசீட் பண்ணலாம்.
1: ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல நான் எந்த டைமுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா கால் தம் அண்ட் தென் டெல் தம் இந்த டைமில் நான் வரேன்ப்பா, ஃபேமிலியோட வரேன், ஃப்ரெண்ட்ஸோட இல்லை தனியாக கூட வரேன், எந்த டைம் அவைலபிளோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. இதான் நம்பர் 0547673111 0547673111. Bro, thank you so much.
0: Thank you for the wonderful detailed interview.
1: Thank you. Okay. ஜாலியாக நீங்களும் ஜாலியாக யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM நம்பர் ரேடியோ. நம்ம மியூசிக் உங்களை நான் 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். ரைட்டே.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa to dimmitte.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. செய்தி சுருக்கம்
4: தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சுதந்திர தினத்தில் தேசிய கொடியேற்றும் முன் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக 15 நீதிபதிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் எனவும், தேசிய கொடி ஏற்றிய பின் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு, கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150th ஆண்டை முன்னிட்டு மத்திய அரசின் அறிவுரைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் செப்டம்பர் மாதம் புதுடெல்லியில் நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணம் உறுதியாகும் பட்சத்தில் இந்தியா ஈரான் இருதரப்பு உறவுகள், மேற்காசியாவின் தற்போதைய நிலைமை மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு நாடுகளின் தலைவர்களும் ஆலோசிக்க வாய்ப்புள்ளது. மேலும் பிரிக்ஸ் மாநாட்டில் ஈரான் பங்கேற்பது உலகளாவிய பதற்ற நிலையில் ஈரானின் பங்கு மற்றும் இந்தியாவுடனான அதன் உறவை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமையக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீட்டிக்கும் அரசின் முன்மொழிவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் சுதந்திரம் தொடர்பான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் மார்கரெட் சாட்டர்வைத் எழுப்பியுள்ள கவலைகளுக்கு சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்தார். இந்த கவலைகள் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், சட்டத்துறையினர் மற்றும் எதிர்க்கட்சி ஏற்கனவே தெரிவித்த எச்சரிக்கைகளுடன் ஒத்துப்போவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அரசின் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை 65 இருந்து 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை 63 இருந்து 65 உயர்த்தும். இந்த மாற்றம் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கக்கூடும் என ஐநா சிறப்பு அறிக்கையாளர் எச்சரித்துள்ளார். மேலும் இத்தகைய மாற்றங்கள் வெளிப்படையான மற்றும் பரந்த ஆலோசனைகளுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருவதாக துபாய் காவல்துறை எச்சரித்துள்ளது. மோசடி செய்பவர்கள் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தி மக்களை இலக்கு வைத்து வருகின்றனர். ஆன்லைனில் பொருட்கள் வாங்குபவர்கள், டிஜிட்டல் சேவைகளை தேடுபவர்கள் மற்றும் அன்றாட சேவைகளை பெற முயற்சிக்கும் குடியிருப்பாளர்கள் என அனைவரும் மோசடிக்கு இலக்காகலாம் என்று துபாய் காவல்துறை எச்சரித்துள்ளது. எனவே தெரியாத இணையதளங்கள், சமூக வலைதள கணக்குகள் அல்லது சந்தேகத்துக்கிடமான இணைப்புகள் மூலம் பணம் செலுத்துவதில் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை கால வரையறையின்றி தொடரக்கூடும் என்று எச்சரித்ததை அடுத்து இன்று சர்வதேச எண்ணெய் விலை சற்று உயர்ந்தது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற கவலை மீண்டும் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் இன்று காலை நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் 0.48% உயர்ந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $81.64 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $87.40 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை காணப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2nd நாள் ஆட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் பங்களாதேஷ் அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 351 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மெஹதி ஹாசன் மிராஸ் 32 ஓட்டங்களுடனும் அசன் மஹமூது 13 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 198 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய பங்களாதேஷ் அணி 153 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியின் 3rd நாளாட்டம் டாவினில் நாளை தொடர உள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: ஏய் நீ ஸ்டைலா பேசுவே நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

உன்னையும் பயப்படி காட்டா. Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: தூக்கு தரண அடாவடி தூக்கு தரண அளப்பற தூக்கு தரண தடாலடி தூக்கு தரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: VNCT Global in Abu Dhabi Summer Discount Villa Sales.
2: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
3: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
4: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
5: 050-116-8848. 1 lakh illa, 2 lakhs 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
6: Stress and tension nala, thookam illama thavichittirukkeengla. Nimmadiyana thookam illama, endha velaiyum nammala seriyave panna mudiyadhu. Adukku Ayurveda murayila sirandha theervu kaana, innikke Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda. Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
7: India மற்றும் UAE ல இருந்து experienced chef and team ஓட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. chicken fish gravy, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, chicken சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட் னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
8: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th August evening 7:30 க்கு அபு ஷாக்ரால grand open பண்றாங்க. inaugural offer 14th to 31st August morning 10:30 ல இருந்து night 11:30 வரைக்கும் grand செட்டிநாடு meals வெறும் 12 dirhams தான்.
7: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் behind City Max Hotel, அபு ஷாக்ரா, Sharjah. contact 0654547877.
9: This hour of the Evening Correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா. சொல்லி காட்டுற ஃப்ரெண்டை விட செவுத்துல பல்லி எங்க இருக்குன்னு காட்டுற ஃப்ரெண்ட் இல்ல வேணாம் நல்லா இல்ல. வெல்கம் பேக், வெல்கம் பேக். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அதாவது சில நேரம் அப்படின்னா
1: சில பேர் நம்பிக்கை துரோகிலாம் இருப்பாங்க, கூடவே நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க, திரும்பி பார்க்கும்போது ஆள் இருக்காது, காணாம போயிருவாங்க.
0: ஒரு வாட்டி தெரியாம விட்டுட்டு வந்துட்டானாமா இன்னைக்கு?
1: எப்படிதான் வந்து இப்படிலாம் இருக்காங்க? அதுவும் வெள்ளை சட்டை போட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
0: நீ வெள்ளை சட்டை தான் போட்டிருக்க, கிருஷ்ணியும் வெள்ளை சட்டை தான்.
2: இதுக்கு எதுக்கு நீங்க வெள்ளை சட்டை போட்டு?
1: வெள்ளையும் ஜலையுமா இருக்கிறத
0: மூணு பேருமே வெள்ளதான் போட்டிருக்காங்க இன்னைக்கு.
1: என்ன
0: நீங்க டிரெஸ் மாத்தி
1: மாத்திரம் கிருஷ்ணி, நோட் திஸ் பாயிண்ட். கூடவே இருந்தே செவ்வாழ திரும்பி பார்த்தா உனக்கு காணோம்.
0: கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் நாளைக்கு வந்து அழகாக ஆகஸ்ட் 15th ஒரு வீடியோ போடுறதுக்கு வேண்டி இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்படின்னா ரோட்டில் யாராவது பப்ளிக் அவங்களை கூப்பிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலி பண்ணோம், நானும் பிரியாவும் வந்து டீமாக போனோம், கை கோர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு என்னாச்சுன்னா, நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதை வீடியோ எடுத்துட்டோம். எங்கள் மற்ற டீம் ரெண்டு மூணு பேர் நின்றுட்டுருந்தாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை இருந்தது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு?
1: அப்படியே அப்பா, ஐயோ,
0: சரி என்ன என்ன நடந்தது நீ சொல்லு.
1: நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல,
0: என் மேல தப்பு இல்லங்கிறது மனசாட்சிக்கு தெரியும்.
1: நான் இப்ப சொல்றேன், நான் வந்து உனக்கு காப்பாத்தி விடலாம்னு நீ ரொம்ப பேசுற.
0: சொல்லு சொல்லு.
1: இது ஒரு தடவை இல்ல, இரண்டு தடவை அல்ல, நிறைய தடவை நடந்திருக்கு. கூடவே தான் வருவான், ஷோல்டர்ல கை போட்டு உரிமையா வருவான். என்னது இது, வெறும் கிரவுண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துட்டு இருப்போம், எஸ்கேப் ஆயிருவோம். இந்த தலைமணி படம் பாத்துருப்பீங்கல்ல நீங்க எல்லாரும், அதுல வந்து எப்படி விமல் வந்து கால் வந்ததும் அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, ரெண்டு அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு கால் வரும் அப்படியே குதிச்சு ஓடி போயிருவாருல, அந்த மாதிரி தான் ஒரு கால் வரும் அப்படியே குதிச்சு எங்களை அம்மான்னு விட்டுட்டு போயிருவோம். அதான் பிராவோ.
0: அப்ப என்ன நம்ப கூடாதுங்கிறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நீ திருநாமத்துல
2: வந்து பிரேவோ மேல வந்து தப்பே இல்லைன்னா கூட நான் பிரியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்.
1: ஐயோ தப்பு இருக்குங்க, நீங்க இருக்குன்னு நம்பலாம்.
0: நீ எல்லாம் எனக்கு எப்ப எதிரியா மாறின?
1: எப்பயுமே நீ எதிரி தாண்டா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இருந்தாலும் இந்த வடிவேல் சொல்லுவார்ல, என்ன இருந்தாலும் நீ என்னோட சகல,
0: என்ன இருந்தாலும் நீ என் சகல. சரிப்போ இந்த சிக்கனை சாப்பிடு, இருந்து செருப்பு கழித்தரேன். ஐயோ
1: நீயே சாப்பிடு.
0: தேங்க்ஸ், நோ தேங்க்ஸ். இப்போ வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ எடுத்திருக்கோம். நீங்க நாளைக்கு அது வரும், நாளைக்கு காலையில ஒரு 10:30 to 11 o'clock நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அதை இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போடுவோம். நீங்கள் அதுக்கு இப்போயே போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், ஃபாலோ பண்ணலனா பண்ணிக்கங்க, இல்லைன்னா அன்ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஏ, இட் ஒர்க்ஸ். ஏ, யூ நோ வை இட் ஒர்க்ஸ்? இப்போ நீ வந்து ஏதாவது ஒரு பேஜ் அன்ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட கண்டென்ட்லாம் வந்து அடுத்த ஒரு 1-1.5 நாளைக்கு மேலேயே காட்டும். இப்போ சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் கண்டென்ட் அவங்க கண்ணுக்கு போய் சேரவே சார் ஆல்கிரதம் வந்து அங்கே
1: போய். நீங்கள் வந்து தமிழ் எஃப்எம் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக
0: பிராவோட
1: அக்கௌண்ட்ல செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணுவீங்களா? அது ஒர்க் ஆச்சுன்னா தமிழ் எஃப்எம் மேலே கை வைக்கலாம்.
0: இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி.
1: ஓகே, இல்லை செக்கிங் போடுறது பெட்டர் இல்லை?
0: இப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்ல செக்கிங் போட்டேன், கரெக்டாக அவங்க தப்பு பண்ணும் போது கூட இன்னொருத்தர சேர்த்து நீ அப்பாவே போய் தலையிட உழவு போற
1: சொல்லுவார்ல, நீ தப்பான
0: பரவாயில்ல விட்டு வந்தேன், இவங்காவது போனா கூட்டிட்டு கூட போக மாட்டானு. நாங்கெல்லாம் வந்து ஆபீஸ்ல இருந்து லஞ்ச்
2: சாப்பிடுறதுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்களே எல்லாரும் அந்த
1: மாதிரியா?
0: இவங்க ரெண்டு பேரும் படம் எல்லாம் பாப்பாங்களாம் ஒன்னா சேர்ந்து, அப்பெல்லாம் கூட மாட்டாங்க. நான் எங்காவது போனா உங்களை கூட கூட்டினே போனோம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பிறந்த குழந்தைங்க, உங்களை எப்ப பார்த்தாலும் கை பிடிச்சு
1: முன்னாடி பிறந்துட்டுன்றதுக்காக ரொம்ப பேசாத.
2: நீங்க ஆடிசி வந்து ஐமேக்ஸ்ல தான் பாப்பேன்,
0: ஐமேக்ஸ்ல தான் பாப்பேன்.
2: எப்படி கூட்டிட்டு
0: போறது? கரெக்ட், இவங்க இஷ்டத்துக்கு எங்க போவாங்களாம், ஆனா வந்து நாங்க எங்காவது போனா ஏன் கூப்பிடலாம் கேட்பேன், இவங்க கூடவே மாட்டாங்களா? இது என்ன ஜாயது? நீ ஏன் மாட்டிக்க போற?
1: நீங்க அமைதியா இருங்க,
0: நீங்க அமைதியா இருங்க, நீங்க தான் மாட்டிப்பீங்க. பாட்டு வருது, நாங்க வந்து வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படிதான் பேசினு இருப்போம். எனிவேஸ் அண்ட் விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பிளீஸ் கோ வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். அண்ட் சூர்யாவோட இன்ட்ரோக்கு புதுசா ஒரு அனிமேஷன் வந்திருக்குன்னு இன்னைக்கு நான் பார்த்தேன், நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகேப்பா, 90s நாட் அவுட்ல பாட்டு வருது, காசுமே இல்லை, காசு வந்து யாரையுமே கூடவே சேர்த்து கூடாதுங்க, தனியாவே இருந்திருப்போம் நம்ம.
3: ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற பிளான் இருக்கா? அப்போ இந்த சண்டே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. PropShell presents தமிழ்நாடு NRI Land Meetup. August 16th Sunday 9 AM to 9 PM IDS Building opposite to Burjaman Dubai-ல நடக்க இருக்கு. PropShell team-அ நேர்ல மீட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த பிரீமியம் DTCP and RERA approved plots பத்தி தெரிஞ்சுக்கலாம். Plus exclusive offers and spot booking benefits இருக்கு. For appointments call 056-415-4242. The best investment in earth is earth. Plots nale PropShell dane.
3: Dubai-ல வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS Premium Veg Restaurant அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS Premium Veg Restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
0: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: ஓகே, வெல்கம் பேக். வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா வேலையை முடிக்கலாம், வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக அடுத்த வேலையை பார்க்கலாம் தான் நமக்கு மைண்டுக்குள்ளே மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அந்த மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மணி அடிப்போம்.
2: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams da
1: alla jagajodiya irukku E11 road towards Sharjah. Friday aduma traffic irukada appdinaanga yaar sonnadu traffic la ella naalume irukku ஷார்ஜாவுக்கு மட்டும் எல்லா நாளுமே இருக்குது. ஸோ அதனால் தேராலேருந்து ஆரம்பித்தோம், சிட்டி சென்டர் தேராலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கேருந்து நேராக வண்டியை பிடிச்சி சாரா சென்டர் வரைக்கும் கும்முன்னு இருக்குது டிராஃபிக். அதுவும் கரெக்டாக வந்து ஏன்னா அந்த அபுஹேல் சென்டர் இருக்குல்ல, ஆமாம் அங்கே வந்து அந்த இது வரும், அரேபியன் பிளாசான்னு ஒரு ஹோட்டல் வரும், அது முன்னாடி ஒரு கிராஷ் வர ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வண்டி ஓட்டுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அல்லாதா பார்க் தாண்டி சிட்டி சென்டர் ஷார்ஜா வரைக்கும் நல்ல டிராஃபிக், அதுவும் சிட்டி சென்டர் ஷார்ஜா முன்னாடி ஒரு கிராஷ் வேறு. ஸோ அங்கேருந்து அப்படியே நீங்கள் நேராக போயிட்டு லெஃப்ட் பிடிச்சிங்கன்னா அப்படியே கஷ்மியாலாம் வரும், கஷ்மியாக்குன்னு கொஞ்சம் டிராஃபிக் தருது. அங்கே ஏதோ ஒரு மூலையில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே யாரோ வண்டி புளியமரத்தில் விட்டு அங்கேயும் ஒரு கிராஷ் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எத்தனை வாட்டி கேர்ஃபுல்லாக ஓட்டுறங்கன்னு சொல்கிறது நான், கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டினாலே கேர்ஃபுல்லாக தானே இருக்கணும். அப்புறம் நம்ம 311 ரோட பார்ப்போம். எப்போ இங்கே E44 அல்கேல் ரோடா அது இல்லையா, 311 ஆச்சே, ஆமாம் மிருதுஃபை தாண்டி ஒரு கிராஷ். எப்போ பார்த்தாலும் மிருதுஃபை தாண்டி ஒரு கிராஷ். அதுக்கப்புறம் எட்டிசலாட் அகாடமி போவோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ், மோயஸ்னால ஒரு கிராஷ் அப்படியே. ஆமாம் அதனால் கொஞ்சம் டிராஃபிக், பட் 311 பெருசாக வந்து பேக்டாக தெரியல. அப்படியே அல்கேல் ரோடு வந்தோம்னா ஃப்ரீ தான். அப்புறம் டுவர்ட்ஸ் நம்ம ஷார்ஜா போகிற வழி, சாரி நம்ம அபுதாபி போகிற டிரெக்ஷனில் E11 ஷேக் ஜாயத் ரோடு இஸ் ஃப்ரீ. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கராமாக்குள்ளே அதுக்கப்புறம் நைஃப் ரோடு, ஃபிஷ் ரவுண்டு போட்டு அண்ட் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் இந்த ஏரியாலாம் வந்து ரெகுலராக எங்கெங்கே எப்பப்போ டிராஃபிக் இருக்குமோ அங்கங்கே அப்பப்போ அப்படி இப்படியே இன்ச்சு மாறாமல் டிராஃபிக்காக இருக்குது. அப்பாடா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்கு எனக்கு.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor Showrooms today.
1: டிராஃபிக்கில் என்னடா நிம்மதின்றீங்களா, அதில் இல்லை நிம்மதி, வீட்டுக்கு போகிறேன்ல நான் கிளம்புறேன் என்ன, ஓகேவா சந்தோஷமாக இருங்க, ஃப்ரீ ரைட்டுக்கு வழி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் லெஃப்ட் போகிறப்ப இண்டிகேட்டர் போட்டு ரைட் லெஃப்ட் போங்க. சில பேர் எப்படின்னா வெயில் அடிக்குது அப்படின்ட்டு டிண்ட் போட்டிருப்பீங்க வண்டிக்கு, சரி என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நடுராத்திரி இப்போ ஏறி போய் உட்காந்தா கரண்ட் போன வீடு மாதிரி இருட்டாக இருக்குது சில நேரம், ஒரு சில ஏரியாவில் ரைட்டு சைட்லலாம் யார் வரானே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விண்டோ இறக்கி சூடானாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க சேஃப்டி பெடஸ்ட்ரியன் சேஃப்டி தான் நம்ம முக்கியம். எனக்கு தெரியும் பெடஸ்ட்ரியன் சில பேர் வெறுப்பேற்றவங்க எப்படின்னா அப்படியே மெதுவாக ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி நம்ம இப்படி இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருப்போம், இவங்க அந்த பக்கம் பார்த்து வண்டி நேராக நடந்து போயிட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் வந்து ஃபோன் பேசிட்டு போனால் கூட பரவாயில்லைங்க, காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இந்த ஈ ஸ்கூட்டரில் போவாங்க சில பசங்க, காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டின்னு நம்ம போகிற டைரெக்ஷனில் அப்படி பார்த்து போயிட்டு ஆனும் அடிக்க முடியாது, சீக்கிரமும் போக மாட்டாங்க, அவனுக்கு நடு ரோட்டில் போகக்கூடாது, பிளாட்ஃபார்மில் தான் போகணும் அப்படிங்கிற அந்த சென்ஸும் இருக்காது. இவங்களெல்லாம் தாண்டி நம்ம போகலாம், இவங்களெல்லாம் தாண்டி மிஞ்சி எப்படியோ ஓரளவுக்கு வண்டி விட்டு போயிட்டோம்னா அங்கங்கே சிக்னல் வரும், சிக்னல் வர்றதுலாம் கூட பிரச்சனை இல்லை. அந்த சிக்னலில் நம்ம வந்து ஃப்ரீ ரைட்டில் திரும்புறதுக்குண்டி நம்ம ஒரு டைரெக்ஷனில் கரெக்டாக நின்றுட்டுருப்போம், இந்த லெஃப்ட்டுலேருந்து நேராக கொண்டு வந்து அந்த கேப்பில் வந்து விடுவாங்க பார்க்கணும். முக்கால் மணி நேரமாக நான் முக்கிக்கிட்டு இன்ச் பை இன்ச்சாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ பின்னாடிந்து வந்து முன்னாடி போகிறியோ, அந்த கோவம் இருக்கும் உள்ளே, ஆனாலும் வழி விட்டுறது. இப்படி விட்டு கொடுத்து போகிறது தானங்க வாழ்க்கை. வண்டி ஓட்டுறது ஃப்ளைட் ஓட்டுறதோட கஷ்டம் போல இல்லை, ஏது எப்படியோ லீவ் விட்டாச்சு, நான் எப்படிங்க கிளம்புறேன். ஹாப்பி வீக்கெண்ட். நான் ப்ராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு தி ஈவினிங் கனெக்ட். பை பை.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். லாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. The evening correct presented by VNCT Global இன் உங்க வில்லா உங்க ஃப்ரீடம். 80th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா எந்த வில்லா புக் பண்ணாலும் 80,000 dirhams இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். மீட் தி டீம் ஆன் ஆகஸ்ட் 16 சண்டே அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் போஜ்மன். கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். 89.4 தமிழ் FM.

0: விரிவான செய்திகள்.
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
2: ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை ராணுவம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வருவதாக அவர் இத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மீனவர் பிரச்சினையில் மானே தேனே பொன்மானே என்று கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா, உணர்வுபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்மை பார்த்து சொன்னவர்கள் இப்போது கடமைக்கு கடிதம் மட்டும் எழுதுவது ஏன் என்று அவர் விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு பின் என ஒவ்வொரு விடயத்திலும் இரட்டை வேடம் போடுவது போல மீனவர் பிரச்சினையிலும் இந்த சோஃபா மாடல் அரசு ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இவர்கள் சொன்ன அந்த உணர்வுபூர்வமான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொண்டு இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொருளாதார இறையாண்மை கொண்ட மாநிலமாக மாற்றுவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி அளித்ததை மறந்துவிட்டதால் தாவைக்க அரசு அமைதி காக்கின்றதா என்று கனிமொழி எம்பி வினவியுள்ளார். ஆகஸ்ட் 10 தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட MMDR சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 24 மணி நேரம் கடந்துவிட்டது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இச்சட்ட திருத்தம் மாநிலத்தின் நிதிச்சுமையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் உள்ள நிலத்தின் மீது மத்திய அரசு அதிகாரம் செலுத்த முயல்வதும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு முற்றிலும் முரணானது என்று கூறினார். இவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அமைதி காக்கப் போகின்றார் என்று கனிமொழி எம்பி வினவியுள்ளார். விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் தாவிக அரசு செயற்பட்டு வருகின்றது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். பயிர்க்கடன் விவகாரத்தில் தாவிக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தாவிக அரசு ரீல் விடுவதிலேயே காலத்தை வீணாக்குகின்றது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயிகளை பற்றி தாவிக அரசுக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறினார். வாக்குறுதிப்படி முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை தாவைக்க அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். காவிரி நீரை கர்நாடக அரசு தராத காரணத்தால் டெல்டா விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யவில்லை என்றும் கூறினார். வறட்சியால் பயிர்கள் கருகிய நிலையில் விவசாயிகளுக்கு தாவைக்க அரசு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தாவைக்க அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். சுதந்திர தினத்தில் தேசிய கொடியேற்றும் முன் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக 15 நீதிபதிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் எனவும், தேசிய கொடி ஏற்றிய பின் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு, கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டை முன்னிட்டு மத்திய அரசின் அறிவுரைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்துள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
2: நல்லெண்ணம் மற்றும் ஒற்றுமை எனும் தேசிய உணர்வை நாம் மேலும் வலுப்படுத்துவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் நிகழ்ந்த துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 தேதி பிரிவினை துயரம் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரிவினையால் பாதிக்கப்பட்ட அனைவரின் மன உறுதியையும் நாம் நினைவு கூறுகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அது வரலாற்றில் பலரது வாழ்க்கையை சிதைத்த ஒரு தருணமாக இருந்தது. குடும்பங்கள் வேரறுக்கப்பட்டன, அன்புக்குரியவர்களை பலர் இழந்தனர், அளப்பரிய துயரங்கள் அனுபவிக்கப்பட்டன என்று அவர் கூறினார். அதே வேளையில் அந்த சூழலை கடந்து மக்கள் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்தனர். இடர்களை வெற்றிகரமாக மாற்றினர். நாட்டின் முன்னேற்றத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்கினர். அவர்களின் வாழ்க்கை பயணம் மனித மனதின் வலிமையை நமக்கு நினைவூட்டுகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த நாள் நமது நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காப்பதற்கான நமது உறுதியை வலுப்படுத்தட்டும். அத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி செயற்படும் விதத்தை இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நம்புகின்றேன் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் நிகழ்ந்த துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 பிரிவினை துயரத்தின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு டெல்லி அருகே குருகிராமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், எந்த தவறும் செய்யாத நிலையிலும் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களையும் அதன் நினைவுகளையும் போற்றி நினைவு கூறும் நாள் இதுவென்று தெரிவித்தார். நேரு குடும்பத்தினர் அதிகாரத்துக்காகவே நாட்டை பிளவுபடுத்தினர். அவர்கள் அப்போது நாட்டை பிளவுபடுத்தினார்கள், இப்போது சமூகத்தை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் கூறினார். பிரிவினையின் வலியை சுமந்த அந்த குடும்பங்களிடம் நீங்கள் எப்போதாவது பகிரங்க மன்னிப்பு கோரியிருக்கின்றீர்களா என்று காங்கிரசிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்தார். நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவில்லை, ஏனெனில் அப்படி செய்தால் உங்கள் உண்மை முகம் வெளிப்பட்டு விடும் என்று உங்களுக்கு தெரியும் என்று கூறினார்.
0: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கத்தினால் நாளை வரை விதிக்கப்பட்டிருந்த 50% மிகை கட்டணம் வரும் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முதல் டிசம்பர் மாதம் 31 வரையிலான காலப்பகுதிக்கு இந்நீட்டிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1988 83 இலக்கு சட்டத்தினால் திருத்தப்பட்ட சுங்க கட்டளை சட்டத்தின் 10A பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நீட்டிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இருப்பினும் கடந்த மே மாதம் 15 அல்லது அதற்கு முன்னரோ கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: அமீரக செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த அட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய 2 வர்த்தக கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அட்நாக் கூறியுள்ளது. அட்நாக் கப்பல்கள் தொடர்பாக நடைபெற்ற 2 தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 2817 அப்பட்டமாக மீறும் செயல் என்று ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய 2 எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அபுதாபி ஹோட்டல் உணவகங்களில் ஆரோக்கியமான உணவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 1 முதல் அபுதாபியில் சுற்றுலா உரிமம் பெற்ற ஹோட்டல் உணவகங்கள் மற்றும் உணவு பான விற்பனை நிலையங்கள் தங்களது மெனுவில் குறிப்பிட்ட அளவு ஆரோக்கியமான உணவு வகைகளை கட்டாயமாக சேர்க்க வேண்டும். புதிய விதிமுறையின்படி பெரியவர்களுக்கான மெனுவில் அப்படைசர்ஸ், சைட்ஸ், மெயின்ஸ் மற்றும் டெசர்ட்ஸ் உள்ளிட்ட ஒவ்வொரு உணவு பிரிவிலும் குறைந்தது ஒரு ஆரோக்கியமான தேர்வு இடம்பெற வேண்டும். குழந்தைகளுக்கான மெனுவிலும் குறைந்தது 50% உணவு வகைகள் ஆரோக்கியமானவையாக இருக்க வேண்டும். இந்த உணவுகள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் SEHHI லோகோ மூலம் குறிக்கப்பட வேண்டும். SEHHI தரநிலைகள் குறைந்த கொழுப்பு, சர்க்கரை மற்றும் உப்பு அதிக ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளை அடையாளப்படுத்துகின்றன. புஃபே முறையில் செயற்படும் உணவகங்கள் டேஸ்டிங் மெனூஸ் மற்றும் குறிப்பிட்ட சில சிற்றுண்டி விற்பனை நிலையங்களுக்கு விதி விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன.
0: உலகச் செய்திகள்.
2: ஈரான் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக செயற்படுத்துவதை முன்னோக்கிச் செல்ல ஒரே வழி என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்தார். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவின் பொறுப்பு தூதுவர் நட்டாலி பேக்கருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இஷாக் தார் இந்த கருத்தை வெளியிட்டார். இச்சந்திப்பில் பாகிஸ்தான் அமெரிக்கா இருதரப்பு உறவுகள் மற்றும் சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. June 18 கையெழுத்தான இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அதன் எழுத்திலும் நோக்கத்திலும் முழுமையாக செயற்படுத்துவதை முன்னோக்கிச் செல்ல ஒரே வழி என்று இஷாக் தார் வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள்.
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். டே எப்படி போச்சு? ரொம்பவே மிக சிறப்பாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹாப்பியாக எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க நான் நம்புறேன். ஹாப்பியாக தான் போகணும். அண்ட் இப்போ யூஏ அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ யூஏஇயில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, நிறைய ஃபேக்கான கால்ஸ் எல்லாம் வந்து வரும். நம்மளும் நம்பி, ஐயோ நிஜமாலே அந்த உயர் அதிகாரி தான் வந்து கால் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கேட்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் சில பேர் வந்து சொல்லிடுவாங்க. நமக்கே அந்த ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. யார் என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு துபாய் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. லைக் ஃபேக் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ளோன்டு சைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு தெரியாது எது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் எதனாலும் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஸ்கேமர்ஸ்லாம் வந்து எப்படி எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது, அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக நம்மக்கிட்ட காசெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆன்லைனில் அது நிறைய நடக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க துபாய் போலீஸ்லாம். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஸோ அலர்ட்டாக இருங்க. ஓகே,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Gold வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்னன்னு பார்க்கும்போது, 24 கேரட் கோல்டு 529 திரஹம்ஸ் 25 ஃபல்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 490 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 470 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 402 திரஹம்ஸ் 75 ஃபல்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: VNCT Global in Abu Dhabi summer discount villa sales
3: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
4: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pambal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2 BHK ku 20 lakhs discount, 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
5: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM Ramada Hotel Cornish Abu Dhabi la nadakkudhu. Call 050-116-8848
6: 1 lakh illa 2 lakhs illenge 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
7: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஐ ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ரொம்ப நாள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ, நம்ம கிருஷ்ணி மணிபாலன் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம ஷோல. ஹாய் கிருஷ்ணி.
1: வணக்கம் பிரியா.
0: அப்புறம் ஒரு வாரம் அதனால நாங்க வந்து ஒரு வருஷம் மாதிரி மிஸ் பண்றோம். அந்த ஃப்ரைடே வந்துட்டா அப்படின்னாலே நம்மளோட காம்போ, நம்ம ஏதாவது மூவிஸ் பத்தி பேசிட்டு இருப்போம்.
1: ஒரு நாள் வரல
0: தெரியாது, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, என்ன ஃப்ரைடே போன ஃப்ரைடே ஏன் நீங்களும் கிருஷ்ணியும் பேசல அப்படின்னு சொல்லி.
1: சரி, இன்னைக்கு சேர்த்து பேசலாமா?
0: ஆமா. ஆக்சுவலி கிருஷ்ணி, சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே வந்து அப்படியே ஒரு ஒரு திடுக்கிடும்
1: வருகையோட எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை யோசிக்க தொடங்கிட்டாங்க. இந்த குறிப்பா இந்த பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கிறத பத்தியும், பெண்களை நிறைய டாபுவா நிறைய விஷயங்கள் சமூகத்துல இருந்தது, சிலது இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கான ஒரு ஒரு
0: பிளாட்ஃபார்மா வந்து சோஷியல் மீடியா வந்து. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து எது நடந்தாலுமே, ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்தாலுமே அதை தனக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே வந்து அழுதுட்டு இருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாருமே ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனா என்னோட இன்ஸ்டாகிராம்ல
1: கொஞ்சம்
0: அன்புடன் நான் பிரியா, அண்ட் கூட ஆர்ஜி கிருஷ்ணி இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
4: JLT ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
6: கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட கிருஷ்ணி இருக்காங்க. ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியா பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்.
1: ஆமா, சோஷியல் மீடியா பத்தி பேசிட்டு இருந்தோம். சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து இப்போ வந்து எல்லாரையுமே வந்து இலகுவா அணுக முடியுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல படைப்பாளர்கள், கலைஞர்கள், அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் வந்து நேரடியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நான் வந்து மிஷ்கினோட ஒரு இன்டர்வியூ நான் வந்து இன்னைக்கு பாத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்து முடியவே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இன்னும் வாழ்க்கையை வாழவே தொடங்கலையோ,
0: ஆரம்பிக்கவே இல்லையா நம்ம,
1: அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து எனக்கு வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம், நம்ம வயசுக்கு நம்ம பார்த்திருப்போம். இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாருக்குமே அப்படி ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிலர் வந்து அதுல தப்பி பழைச்சிருப்பாங்க, அப்படி ஒரு அனுபவம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா அப்படி ஒரு அனுபவம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைதான். அப்பதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களால யோசிக்க முடியும்.
0: இப்போ அனுபவமா தான் வந்து ஓபனா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த நம்ம நபரோட பேர் மட்டும்தான் சொல்லல, ஆனா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்துல இருந்து எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஒரு ஒரு எப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. அத ஏன் சொல்றீங்க அது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, இல்ல நான் இதை ஓபன் பண்ணல அப்படின்னா நான் வந்து வேற ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்பேன். சோ திஸ் ஆர் தட் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ சோஸ் திஸ் பிளேஸ். ஓபன் அப் பண்றது ஹீல் ஆகுறது,
1: கண்டிப்பா
0: வெளியில வர்றது அப்படின்னு. ஏன்னா ஒரு தப்பான முடிவு மட்டும் நம்ம லைஃப்ல என்னைக்குமே எடுக்கவே கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட சாப்டர் என்ன முடியல,
1: ஒரே ஒரு காதல், அதுவும் ஒரு டாக்ஸிக்கான ஒரு காதல். அதனால நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க நம்ம முடியாது.
0: லைஃப் அப்படி இந்த வேர்ல்ட் ரொம்ப பெருசு இல்ல கிருஷ்ணி, எவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கு வந்து இருக்கு.
1: இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும்போது, இந்த ஒரு டீனேஜ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு வயசுல வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. என்னுடைய காதலனா அவன் வந்து மத்த பெண்களோட பேசவே கூடாது, மத்தவங்களோட வந்து போகக்கூடாது, வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு இந்த பாசிட்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது அதை ரியலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலம் ஆகும். இது வந்து நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயம், அது டீனேஜ்ல அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள்ல நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனா அதையும் தாண்டி ஒரு 20-25 வயசுக்கு அப்புறமாவும் வந்து இதைத்தான் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு 30 வயசு தாண்டி கூட இதைதான் பண்றாங்க அப்படின்னா
0: அவங்களுக்கு
1: அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு
0: ஃபீல் பண்ற ஒரு விஷயமா இருக்கு.
1: கண்டிப்பா கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து இந்த டீனேஜ் கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம விடலாம், ஏன்னா வாழ்க்கை அதுக்கப்புறம் நிறையவே இருக்கு. ஆனா 20 தாண்டி 25-30 இந்த வயசுலயும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும்.
0: எக்ஸாக்ட்லி, வேற ஆப்ஷனே வந்து கிடையவே கிடையாது. குட் தட் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்றாங்க போல்டா அப்படி.
1: இல்ல இல்ல பரவாயில்ல உங்களுக்கு அது அதுவும் பரவாயில்ல. இல்ல கல்யாணமே ஆகி இருந்தும் இந்த மாதிரி ஒரு உறவுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்ப வேணா வெளியில வரலாம். அதுக்கான முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, தொடர்ந்து பேசலாம். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு ஒரு க்வெஸ்சனா வந்து தோணிக்கிட்டே இருக்கு, பேசலாம் அதை பத்தி. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா?
1: Group of companies.
4: VNCT Global in Abu Dhabi summer discount villa sales.
5: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
6: Chennai oda top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2 BHK ku 20 lakhs discount, 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
4: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM Ramada Hotel Cornish Abu Dhabi la nadakkudhu. Call 050-116-8848 050-116-8848.
5: 1 lakh illa 2 lakhs illenge 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
7: Or nalla host na eppadi irukonu theriyuma, show ku on time ku varanum, kekkradhukku munnadi content ah tharanum, mathathila romba romba nallavana irukanum.
8: Ha na enakku kadachathu.
3: Anyway, 4 mani aichu, seri rendu paattu podu, naan vandren.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. அடுத்து சிந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, மனசை தொட்ட மெட்டுக்காக ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. அண்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்க தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம், 0502528940 இந்த நம்பருக்கு. ஸோ இப்போ அந்த பாட்டை கேட்டு வந்துடலாமா? அண்ட் தென் நானும் கிருஷ்ணியும் இன்னும் தொடர்ந்து நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் மனசு

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி இருக்காங்க. இஸ் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் சோஷியல் மீடியால பலரும் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு நபர் பத்தி தான் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ கிருஷ்ணி, இப்போ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதை வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிட்டு அதை ஹார்ஷா சொல்லாம இந்த பூனைக்குட்டிய தலையில தடவி கொடுத்துட்டே சொல்ற மாதிரி சொல்லுவாங்க.
1: ஆமா, ஒரு வயசுல நம்ம நினைப்போம் காதல் தானே, காதலுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், இதை நான் விட்டு கொடுக்க கூடாது, அவருக்காக நான் இதையே செய்யக்கூடாது, அவளுக்காக நான் ஏன் இதை செய்யக்கூடாது, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிக்கல, நான் இதை பண்ணாம இருந்தா என்ன நடக்க போகுது, என்ன குறைய போகுது எனக்கு, எனக்கு காதல் தானே முக்கியம், இப்படி நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்
0: அப்படின்னா
1: நம்மளே சீட் பண்ணிப்போம். காதல்ல இல்லாட்டி எந்த உறவுலையும் செய்யவே கூடாத ஒரு விஷயம்னா
0: கண்ட்ரோல் எடுக்கிறது,
1: சுயத்தை இழக்காம இருக்கிறது. நான் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் எந்த இடத்துலயும் நான் வந்து இழந்துடக்கூடாது. நான் யாரு அப்படின்னா எனக்கு இது இதெல்லாம் பிடிக்கும், இது இதெல்லாம் பண்ணுவேன் நான், இதுதான் நான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை வந்து இன்னொரு ஆளுக்காக நான் ஏன் மாத்தி கொள்ளணும்.
0: ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவருக்கு வந்து கேர்லி ஹேர் பிடிச்சிருக்கலாம், அவளை ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவளுக்கு சுடிதார் போடணுமா இல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடணுமான்றது அவளோட வந்து இஷ்டம். அந்த ட்ரெஸ் போட்டா அவள் கம்ஃபர்டபுளா இருப்பா, கான்பிடண்டா இருப்பான், அது அவளோட இஷ்டம். ஆனா அதுல வந்துட்டு நீ சுடிதார் போட்டாதான் அழகா இருப்ப, சுடிதார்ல தான் ரொம்ப நீ அழகா இருக்க, மத்த ட்ரெஸ் உனக்கு செட்டே ஆள தெரியுமா அப்படின்னு பாலிஷ் அந்த பொண்ணுக்குட்டி தடவை கொடுக்கற மாதிரி சொல்லி அவங்களை அப்படியே வந்து மாத்த வைக்கிறதும் ஒரு விதமான ஒரு டாக்ஸிக் தான்.
1: ஆமா ஆமா, அது வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும், இதை நான் பண்ணணுமா பண்ண கூடாதா, இல்ல நான் அந்த இடத்துல நான் எதிர்த்து நிக்கணுமா, இதுதான் என்னோட விருப்பம். நீ யார் என்ன மாத்த சொல்றதுக்கு, இல்லைனா உன்னுடைய விருப்பத்தை என்மேல நீ எப்படி திணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். காதல்ல சில விஷயங்கள் நாம பண்ணலாம், அட அவருக்கு பிடிக்கும் சேலை கட்டினா அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க,
0: பொட்டு வச்சுட்டா போட்டுக்கிட்டா பிடிக்கும், நிறைய விஷயங்கள்லாம்.
1: சில விஷயங்கள் நமக்கே தெரியும், அது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, இதெல்லாம் பண்ணல ஹெல்தியா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சில நேரங்கள்ல வந்து நமக்கே ஒரு முரண்பாடு உள்ள ஒரு குழப்பமா இருக்கும், ஐயோ இது ஏன் பண்ணணும், எனக்கு பிடிக்கல ஆனாலும் நான் ஏன் பண்ணணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் ஏன் பண்ணாம இருக்கணும். நம்மள நம்ம நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கண்டிப்பா
0: கண்மூடித்தனமா வந்து சரி நான் வந்து உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்க,
1: கண்மூடித்தனமா இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுயத்தை வந்து இழந்துடாதீங்க யாருக்காகவும் எதுக்காகவும்.
0: ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இந்த லைஃப்ல நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கும். நம்ம எப்படி இருக்கணும், ஒவ்வொரு அடி பட பட பட நம்ம வந்து திருந்துவோம்ல. ஸோ கிருஷ்ணி, உங்ககிட்ட நான் அதான் கேட்குறேன், இந்த லவ் லைஃப்ல நம்ம கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து சில பேருக்கு உம்முன்னு இருக்கவங்க வந்து பயங்கர பிரகாசமாக அவங்க ஃபேஸே பளிச்சுன்னு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம்.
1: ஆமாம்,
0: அதே மாதிரி லைஃப் வந்து லவ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சோகமாக ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வந்து இருந்தவங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க.
1: ஆமாம் ஆமாம், ஏ நாமளே இருந்திருப்போம்
0: இல்லையா? இனி நீயாவே இல்லையே, என்ன பிரச்சனை உனக்குன்னா, எப்பயுமே தூங்கும் போதும் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் எழுந்தும் போதும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கிடையாது இது அப்படி நமக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இப்போ அடுத்து நம்ம பேச போற ஒரு படம் வந்து ஜானி. ஜானியில ஒரு ஃபேவரட்டான ஒரு வசனம் இப்ப இருக்க கிட்ஸ்க்கு கூட தெரிஞ்சிருக்கும், வாழ்க்கையில ஒன்ன விட ஒன்னு வந்து பெட்டரா தான் இருக்கும், தேடி நம்ம போயிட்டே இருக்க கூடாது.
1: அதுக்காக இது ஒண்ணு, அடுத்தது அடுத்தது நம்ம தேடி போயிட்டே இருக்க கூடாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் படம் அப்படின்னா எனக்கு ஜானி. அதோட கதை, அதோட வசனங்கள், அந்த அந்த படம் சொல்ல வர விஷயம், அதோட இசை அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஒரு அப்படி ஒரு திரைப்படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. இந்த இப்ப நீங்க சொன்ன அந்த வசனத்தை வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் வந்து அதை வந்து ஒரு ஒரு இதா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அதுதான் உண்மை. நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நம்ம சந்தோஷப்படணும். எப்பவுமே வாழ்க்கையில ஒன்னு விட ஒண்ணு வந்து பெட்டரா தான் இருக்கும். அது நாம பாக்குற பர்சனா இருக்கட்டும், இல்ல நாம வச்சிருக்கிற பொருட்களா இருக்கட்டும், அதை விட ஒண்ணு, அதை விட அடுத்து என்ன அப்படிங்கறது நம்ம மனசு போயிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த மனசை கட்டுப்படுத்தி நம்ம கொண்டு போகும்போது தான் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறது அந்த படத்துல இருந்து நான் படிச்சுக்கிட்ட ஒரு படிப்பினை. ஆனா அதை தாண்டி அந்த படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, ரஜினி ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க, இந்த பக்கம் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு ரஜினி வந்து அவங்களுடைய அந்த பாட்டு அந்த இசை அதுல ஈர்த்து போய் வந்து காதல்ல விழுந்துருவாரு. ஆனா அவரால் அவங்களோட போயிருக்கவோ இல்லாட்டி அவங்களை கல்யாணம் பண்றதுக்கோ ரொம்ப தயக்கமா இருக்கும். ஏன்னா இவர் வந்து அவருடைய குடும்பத்தினுடைய அந்த சுமை, அந்த கடன் இதெல்லாம் அடைக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய வேலைகளை வந்து சட்டவிரோதமா பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு ரஜினி, அவர் ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ரஜினி, அவர் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பொண்ணை பாக்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையில அந்த பொண்ணு இருக்கா, அப்படிங்கும் போது அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போறாரு. அவரும் காதல் வயப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதையா இருக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து அவரை வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஒரு கட்டத்துல. இன்னொரு ரஜினிக்காக காத்திருந்த அந்த நாயகி வந்து அவங்களுக்காக காத்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அப்ப வாழ்க்கையில நம்ம பாக்குற மனுஷங்க எத்தனை வித்தியாசமான மனுஷங்க இருக்காங்க, நம்ம பொதுப்படுத்தி சொல்லவே முடியாது. பெண்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, ஆண்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த மத்த ரஜினி, ஏமாத்தப்பட்ட ரஜினி வந்து அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்காக தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் கொன்றுவார் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் தலைமறைவாகி இந்த ரஜினியோட வீட்டுல வந்து இருந்துருவாரு. அப்பதான் அந்த நாயகி வந்து அந்த ரஜினி மேல இவ்வளவு காதல் கொண்டிருக்காங்களா, ஓ இப்படியும் பொண்ணுங்க உலகத்துல இருக்காங்களா அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்குவாரு.
0: அப்ப அது ரொம்ப எல்லா டைமும் ஏமாற மாட்டோம், இருப்பாங்க
1: உலகத்துல பலவிதமான மனுஷங்க இருப்பாங்க, நம்ம வந்து பொதுப்படுத்தி நம்ம சொல்லிட முடியாது. பெண்கள்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா உறுதியா சொல்லிருப்பாரு மகேந்திரன்.
0: யாரெல்லாம் வந்து ஜானி பாக்கலையோ நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல இந்த சாட்டர்டே சண்டேல பாருங்க. இதே மாதிரி நாங்க நிறைய படம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறோம். இப்போ 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான்ட்ரியா கூட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜி கிருஷ்ணி மணிபாலன். தொடர்ந்து பேசுவோம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஜானி படத்தை பத்தி நானும் கிருஷ்ணியும் பேசிட்டு இருந்தோம். கிருஷ்ணி மணிபாலன் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க திடீர்னு ரேடியோ டியூன் பண்ணீங்கன்னா அதையும் நான் மென்ஷன் பண்றேன். எஸ் கிருஷ்ணி, இப்போ அடுத்து எந்த மூவி பத்தி நம்ம பேச போறோம்?
1: இல்லை, இப்போ வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குல்ல. யாரு வாய் திறந்தாலும் இந்த பாட்டு தான், மௌன ராகங்கள் பேசுது அப்படின்னு.
0: டிசில இருந்து அது ஒரு பயங்கர அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கு வர வர.
1: ஆமா, டிசி படம் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க.
0: ஆக்சுவலி டிசி படத்தை பத்தியே நம்ம பேசணும்னு
1: வச்சு. கண்டிப்பா அந்த டிசி படம் பத்தியே நம்ம சொல்லலாம். லவ் வேற என்ன சொல்றது, ஒரு உறவு, இந்த உறவுகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையிலான உறவு. அப்பா வந்து ரிங்டோன் வச்சிருப்பாரு எப்பவுமே, உறவுகள் தொடர்கதை. ஒரு கதை முடியலாம், ஒரு கதை தொடரலாம், முடிவிலும் தொடரலாம்னு அந்த பாட்டு, அதுதான் வச்சிருப்பாரு. அந்த படமே கிட்டத்தட்ட அந்த அதோட அந்த உறவு, அதோட அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது பற்றி தான் பேசியிருக்கோம்.
0: ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் ரொம்ப நல்ல பொண்ணு. இது மன்மதன் படத்துல சிம்பு சொல்லியிருப்பார்ல, சாரி கட்டினா இதுவா, சுடிதார போட்டா இதுவா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. பெண்கள் வந்து அவங்க எந்த ஆடை உடுத்தினாலுமே அவங்களுக்கு உள்ள இருக்க மனசு கண்டிப்பா வந்து நல்லா தான் இருக்கும். ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம யாரையும்
1: ட்ரெஸ்ஸை வச்சோ, இல்ல அவங்க பண்ற வேலையை வச்சோ, இல்லைன்னா அவங்க யாரு அப்படிங்கிற வழியில ஒரு தோற்றம் தெரியுது இல்ல, அதை வச்சோ நீங்க வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணிட கூடாதுங்கறத வந்து இந்த படத்துலயும் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லிருப்பாங்க.
0: எக்ஸாக்ட்லி. சோ அதுல ஒரு டயலாக் ஒன்னு வரும்ல கிருஷ்ணி, தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம், தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாது
1: முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது மாதிரி கடைசியா வந்து வந்து ஒரு பொண்ணு, எனக்கு இவனோட நான் இருக்கணும், இவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அதெல்லாத்தையும்
0: தன்னுடைய
1: பிரச்சனை நினைச்சு நான் அதெல்லாத்தையும் முடிச்சு நான் அவனோட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு போவாங்க.
0: சொல்ல மாட்டோம்,
1: சொல்லக்கூடாது அதனால. ஆனா நீங்க போய் பாருங்க அந்த படத்தை.
0: இப்போ
1: லவ்ல அது ரொம்ப முக்கியம் இல்லையா, ரெண்டு பேருமே இன்னொரு ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது தன்னோட பிரச்சனை, வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம்.
0: அதே வாய்தான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து கூட நின்றுட்டாங்க ஸ்ட்ராங் அப்படின்னா, இவ இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுப்பாங்க. ஸ்டார்டிங்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நாங்களே பாத்திருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு பாத்துருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அவங்களோட வேவ் லென்த், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே சொல்லுவாங்க. அதுலயே போட்டிருக்கோம் நினைக்கிறேன், மேட்னஸ் ஒவ்வொரு படத்திலயும் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த லஸ்ட் மட்டும்தான் வந்து லவ் கிடையாது. லைக் உண்மையான காதல் வந்து அதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, மனசு மட்டும் புரிஞ்சா வந்து போதும் அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சதுதான் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆமா, ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க டிசி பார்க்கல அப்படின்னா.
0: எஸ், தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜே பிரியா அண்ட் ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் பேசிகிட்டு இருக்கோம். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது லெவன் டு டூ மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: நேரம் இப்பொழுது 10:00.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒவ்வொரு படங்களா பத்தி நானும் ஆர்ஜே கிருஷ்ணியும் பேசிட்டே இருக்கோம்.
1: நம்ம மௌன ராகம் அப்படின்னு பேசலாம்னு தொடங்கி டிசிக்குள்ள போயாச்சு, இப்ப மௌன ராகம் பத்தி பேசலாம்.
0: ஆமா, ஆக்சுவலி அந்த காலத்துல வந்த ஒரு ராஜாராணி படம் அது, மௌன ராகம் இல்லையா? எல்லாருமே சொல்லுவாங்க அதை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. பண்ணா என்ன தப்பு?
1: ஏன்னா அந்த கதை வந்து இன்னைக்கும் வந்து
0: நிறைய பேருக்கு
1: அதனாலதான் அந்த அவர் எந்த சொல்ல வந்தாரோ அந்த விஷயம் இன்னும் அது வந்து நடந்துட்டு தானே இருக்கு அப்படிங்கறதுனால அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். சரி,
0: சோ இந்த வற்புறுத்தி வீட்டுல வந்து இப்போ லவ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து கொடுக்காம
1: பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, பெத்துட்டோம் வளர்த்துட்டோம், யாரு கையிலயாவது பிடிச்சு கொடுத்துட்டா சரி என் பொறுப்பு முடிஞ்சிரும்
0: அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? போது அவங்களுக்கு செட் ஆவாங்களா மென்டலி வந்து?
1: அவங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. மாப்பிள்ளை யாருன்னு கூட காட்டுறது இல்ல சில இடங்கள்ல. இப்பவும் அது இருக்கான்னு தெரியல. இப்ப குறைஞ்சிச்சு
0: நினைக்கிறேன்.
1: அது ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இப்பவும் இது நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன் நம்ம ஜென்ரேஷன்லயே நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ பேர் எப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது அப்படிங்கிற கதைகள்லாம் கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓ, அதுதான் பிடிச்சு கொடுத்துட்டு முடிச்சுட்டா சரி, என்னால இந்த பொண்ணை வந்து பாதுகாக்க முடியல அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களோட பிரச்சனையா இருந்திருக்கு. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனா பெண்களை 18-19 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க.
0: அது வந்து எப்படி சொல்றவங்க மேல கேஸ் தான் வந்து போனோம்.
1: 30 வயசு ஆகும் போது அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் தெரியுமா?
0: எக்ஸாக்ட்லி, பசங்களா ரொம்ப பெரிய பசங்களா இருப்பாங்க.
1: ஆமா, அவங்க வாழ்க்கையில எதுவுமே பாத்திருக்க மாட்டாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணியாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. வாழ்க்கை அதை விட பெருசு. கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது மக்களே. வாழ்க்கை
0: எல்லாருமே எப்படின்னா, ஒரு கல்யாணத்தை பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அப்படி பண்ணோம்னா லைஃப் செட்டில். எப்படி துபாய் வந்து 2 வருஷத்துல ஏர்ன் பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்றோமோ அதே கதை தான்.
1: இந்த வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் செட்டில் ஆகவே முடியாது.
0: எஸ்,
1: மனநிலைன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா அப்படி ஓடாம இருந்தா அந்த வாழ்க்கையில என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்க போகுது? அப்படியே இருந்துட்டா எல்லாமே சரி, எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துட முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருந்தா அது வாழ்க்கையாவே இருக்காது.
0: கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, கூட ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம கடைக்கு போவோம் தெரியுமா, ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு போவோம். ஆனா அங்க வந்து மத்ததை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆயிரும். அந்த பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ நம்ம வாங்க வந்த பொருளே வேற ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசிப்போம்ல.
1: அதே மாதிரி
0: ஒரு டாபிக் வந்து எடுப்போம், அந்த டாபிக் அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி வந்து போயிடும். எது பேச வந்தோன்றதே நாங்க மிஸ்
1: பண்ணிடுவோம். அது ரெண்டு பேர் பேசும்போது அது நடக்கிறது
0: தான். அதுலயும் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது.
1: பேசுறது பத்தி அப்படி சொல்லும் போது, மிஷ்கின் சொன்ன மாதிரி மிஷ்கினுக்கும் ரொம்ப பேசுறது ரொம்ப பிடிக்கும். எப்பவும் சொல்லுவாங்கல்ல, அந்த உரையாடல் தான் மிகப்பெரிய போதை அப்படிங்கிறது. அது எனக்கும் பொருந்தும். எனக்கும் ஒரு ஆளோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து
0: ஒரு விஷயம் வந்து பிரேக்அப் ஆகுது ஏதோ ஒரு,
1: ஆனா அவங்க பண்ணது லவ்வே கிடையாது. இல்ல
0: இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். அப்ப எல்லாருக்குமே வந்து இந்த ஹீலிங் டைம்னு ஒண்ணு தேவைப்படுது.
1: நான் என்ன சொல்ல வரேன்னா, மௌனராகம் படத்தை பொறுத்த வரையில அவங்க பண்ணது லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்றேன். காதல்ங்கிறது என்ன, ஒருத்தரை பார்த்து அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பண்புகள் இதெல்லாம் பார்த்து அதுல ஈர்த்து, அவர் நல்லவரா இருக்காரு, இல்லாட்டி ஒரு நல்ல பொண்ணா இருக்காங்க அப்படின்னா நம்மளே தெரியாம நம்ம வந்து காதல் வயப்படுவோம். அதுதானே காதலா இருக்க முடியும். இது வந்து அவருக்கு வந்து அவங்களை பிடிச்சிருக்கும், பின்னாடியே ஸ்டாக் பண்ணி ஸ்டாக் பண்ணி அது அப்படிதான் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவங்களும் வந்து அதை விரும்புவாங்க.
0: தமிழ் சினிமா வந்து
1: இப்போ இல்ல, இப்போ கொஞ்சம் இப்பவும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கொஞ்ச காலம் வரைக்குமே காதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்ப்பாரு, அவருக்கு பிடிச்சிருக்கும், பின்னாடியே போவாரு, எப்படி எல்லாம் ஸ்டாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாரு. பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவங்களும் வந்து சரின்னு சொல்லுவாங்க. இதுதான் காதல் அப்படின்னு தமிழ் சினிமா இவ்வளவு காலமா காட்டிட்டு இருந்தது.
0: இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மோகனோட கேரக்டர்ல ஒரு பெண்ணை வந்து எப்படி ரெஸ்பெக்ட்
1: பண்ணணும். அவங்களுக்கு நம்ம
0: எவ்வளவு, இப்ப நீ என்னோட வைஃப் ஆயிட்ட, நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்லாம் இல்லாம, அவரா வந்து இந்த பேப்பர் சைன் பண்ணிட்டு உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து போலாம் அப்படின்னு சொல்றது கூட, எல்லாமே வந்து உன்னோட இஷ்டம் தான், உன்னை நான் மதிக்கிறேன், உன்னோட ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த கேரக்டர் ரொம்ப அழகா வந்து
1: பாருங்க. அவங்க அப்பா வந்து அதை மதிக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை, ஒரு லவ் பிரேக்அப் ஆகியிருக்கு. ஆனா அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியுமா, கார்த்திக்கு என்ன ஆகும் அப்படிங்கறது அது தெரியுமா, அவங்க
0: கார்த்திக் இறந்து போயிடுவார்ல.
1: ஆமா, அது அதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு அது தெரியுமான்னு தெரியல. பட் இவங்க அதுக்கு முன்னாடி அந்த பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். அது படம் தொடங்கினதுல இருந்து
0: ரேவதியுமே ரொம்ப நல்லா அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாங்க.
1: நான் பெண்ணானது கல்யாணம் தேடவா அப்படி எல்லாம் வரியெல்லாம் வரும் எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் பார்த்தா மாப்பிள்ள வீட்டுல வந்து வந்திருப்பாங்க பெண் பாக்குறதுக்கு.
0: இந்த மாதிரிதான் பலரோட லைஃபுமே, மாச பேசி இப்படி திரும்பணும்னா நமக்கே ஒண்ணு காத்துட்டு இருக்கோம்.
1: ஆனா அதையும் நாங்க எப்படி போல்டா நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி அதையும் வந்து உடைச்சிட்டு நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதுதான் இருக்கு இல்லையா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உலகத்துல வந்து சுதந்திரத்தை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது
0: சுதந்திரம் என்னன்னா, பெண்களுக்கு நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் நம்பியும் இல்ல. பட் இந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போதுதான் ஸ்டில் நம்ம வந்து 20-26 இருக்கோம், ஸ்டில் ஒரு ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி தான், என்ன கேட்காம நீ எதுவும் பண்ணக்கூடாது, நீ ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு இன்னமும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்ப மாற போறாங்க அப்படின்னு தான் எனக்கு,
1: அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 தரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
5: வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ்எம் நேரம் நானும் கிருஷ்ணியும் நிறையா ஷேர் பண்ணோம். போதும் போதுன்ற அளவுக்கு ஷேர் பண்ணோம், பட் போகாது தான் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், லைக் இதை பற்றிலாம் ஓப்பனாக பேசணும் பிரியா, யாருமே பேச மாட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைக்கி ஷோ பற்றின ஃபீட்பேக்காக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பட்டுச்சோ அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் RJ ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் கிருஷ்ணி 19 அப்படின்னு அவங்களும் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிருஷ்ணி, ரொம்ப ஸ்வீட்டாக நிறைய வந்து ஷேர் பண்ணதுக்கு நம்ம ஷோவில். தொடர்ந்து தொடரும் தான் இனிமேலும், பட் ஸ்டில் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பும் இருக்குது, நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தமிழ் எஃப்எம்மோட நீங்கள் கனெக்டடாக இருக்க முடியும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் போயிட்டு நம்ம தமிழ் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போது வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படியே எங்கேயாவது போயிட்டுருப்பீங்க, எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. நிம்மதியாக இப்போ தூங்குங்க. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
6: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை ராணுவம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வருவதாக அவர் இஸ்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மீனவர் பிரச்சினையில் மானி தேனி பொன்மானி என்று கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா, உணர்வுபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்மை பார்த்து சொன்னவர்கள் இப்போது கடமைக்கு கடிதம் மட்டும் எழுதுவது ஏன் என்று அவர் விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு பின் என ஒவ்வொரு விடயத்திலும் இரட்டை வேடம் போடுவது போல மீனவர் பிரச்சினையிலும் இந்த சோஃபா மாடல் அரசு ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இவர்கள் சொன்ன அந்த உணர்வுபூர்வமான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொண்டு இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொருளாதார இறையாண்மை கொண்ட மாநிலமாக மாற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்ததை மறந்துவிட்டதால் தாவைக்க அரசு அமைதி காக்கின்றதா என்று கனிமொழி எம்பி வினவியுள்ளார். ஆகஸ்ட் 10 தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட MMDR சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 24 மணி நேரம் கடந்துவிட்டது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இச்சட்ட திருத்தம் மாநிலத்தின் நிதிச்சுமையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் உள்ள நிலத்தின் மீது மத்திய அரசு அதிகாரம் செலுத்த முயல்வதும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு முற்றிலும் முரணானது என்று கூறினார். இவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அமைதி காக்கப் போகின்றார் என்று கனிமொழி எம்பி வினவியுள்ளார். விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் தாவிக அரசு செயற்பட்டு வருகின்றது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். பயிர்க்கடன் விவகாரத்தில் தாவிக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் இன்று போராட்டம் முன்னெடுக்கும்

0: பட்டது. தாவேகா அரசு ரீல்ஸ் விடுவது ரீல் விடுவதிலேயே காலத்தை வீணாக்குகின்றது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயிகளை பற்றி தாவேகா அரசுக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறினார். வாக்குறுதிப்படியின் முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை தாவேகா அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். காவிரி நீரை கர்நாடகா அரசு தராத காரணத்தால் டெல்டா விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யவில்லை என்றும் கூறினார். வறட்சியால் பயிர்கள் கருகிய நிலையில் விவசாயிகளுக்கு தாவேகா அரசு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தாவேகா அரசு செவிசாய்க்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். சுதந்திர தினத்தில் தேசிய கொடியேற்றும் முன் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக 15 நீதிபதிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் எனவும், தேசிய கொடி ஏற்றிய பின் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு, கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு மத்திய அரசின் அறிவுரைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: நல்லெண்ணம் மற்றும் ஒற்றுமை எனும் தேசிய உணர்வை நாம் மேலும் வலுப்படுத்துவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் நிகழ்ந்த துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 திகதி பிரிவினை துயரம் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரிவினையால் பாதிக்கப்பட்ட அனைவரின் மன உறுதியையும் நாம் நினைவு கூறுகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அது வரலாற்றில் பலரது வாழ்க்கையை சிதைத்த ஒரு தருணமாக இருந்தது. குடும்பங்கள் வேரறுக்கப்பட்டன, அன்புக்குரியவர்களை பலர் இழந்தனர், அளப்பரிய துயரங்கள் அனுபவிக்கப்பட்டன என்று அவர் கூறினார். அதேவேளையில் அந்த சூழலை கடந்து மக்கள் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்தனர், இடர்களை வெற்றிகரமாக மாற்றினர், நாட்டின் முன்னேற்றத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்கினர். அவர்களின் வாழ்க்கை பயணம் மனித மனதின் வலிமையை நமக்கு நினைவூட்டுகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த நாள் நமது நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காப்பதற்கான நமது உறுதியை வலுப்படுத்தட்டும். அத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி செயற்படும் விதத்தை இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நம்புகின்றேன் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் நிகழ்ந்த துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 திகதி பிரிவினை துயரத்தின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு டெல்லி அருகே குருகிராமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், எந்த தவறும் செய்யாத நிலையிலும் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களையும் அதன் நினைவுகளையும் போற்றி நினைவு கூறும் நாள் இதுவென்று தெரிவித்தார். நேரு குடும்பத்தினர் அதிகாரத்துக்காகவே நாட்டை பிளவுபடுத்தினர். அவர்கள் அப்போது நாட்டை பிளவுபடுத்தினார்கள், இப்போது சமூகத்தை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் கூறினார். பிரிவினையின் வலியை சுமந்த அந்த குடும்பங்களிடம் நீங்கள் எப்போதாவது பகிரங்க மன்னிப்பு கோரியிருக்கின்றீர்களா என்று காங்கிரசிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்தார். நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவில்லை, ஏனெனில் அப்படி செய்தால் உங்கள் உண்மை முகம் வெளிப்பட்டு விடும் என்று உங்களுக்கு தெரியும் என்று கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கத்தினால் நாளை வரை விதிக்கப்பட்டிருந்த 50% மிகை கட்டணம் வரும் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முதல் டிசம்பர் மாதம் 31 திகதி வரையிலான காலப்பகுதிக்கு இந்நீட்டிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1988 ஆண்டின் 83 இலக்க சட்டத்தினால் திருத்தப்பட்ட சுங்க கட்டளை சட்டத்தின் 10A பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நீட்டிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இருப்பினும் கடந்த மே மாதம் 15 திகதியோ அல்லது அதற்கு முன்னரோ கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த ஆட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய இரண்டு வர்த்தக கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ஆட்நாக் கூறியுள்ளது. ஆட்நாக் கப்பல்கள் தொடர்பாக நடைபெற்ற இரண்டாவது தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் 2817 அப்பட்டமாக மீறும் செயல் என்று ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆட்நாக் நிறுவனத்துடன் தொடர்புடைய இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அபுதாபி ஹோட்டல் உணவகங்களில் ஆரோக்கியமான உணவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அபுதாபியில் சுற்றுலா உரிமம் பெற்ற ஹோட்டல் உணவகங்கள் மற்றும் உணவு பான விற்பனை நிலையங்கள் தங்களது மெனுவில் குறிப்பிட்ட அளவு ஆரோக்கியமான உணவு வகைகளை கட்டாயமாக சேர்க்க வேண்டும். புதிய விதிமுறையின்படி பெரியவர்களுக்கான மெனுவில் அப்படைசர்ஸ், சைட்ஸ், மெயின்ஸ் மற்றும் டெசர்ட்ஸ் உள்ளிட்ட ஒவ்வொரு உணவு பிரிவிலும் குறைந்தது ஓர் ஆரோக்கியமான தேர்வு இடம்பெற வேண்டும். குழந்தைகளுக்கான மெனுவிலும் குறைந்தது 50% உணவு வகைகள் ஆரோக்கியமானவையாக இருக்க வேண்டும். இந்த உணவுகள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் SEHHI லோகோ மூலம் குறிக்கப்பட வேண்டும். SEHHI தரநிலைகள் குறைந்த கொழுப்பு, சர்க்கரை மற்றும் உப்பு அதிக ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளை அடையாளப்படுத்துகின்றன. புஃபே முறையில் செயற்படும் உணவகங்கள் டேஸ்டிங் மெனூஸ் மற்றும் குறிப்பிட்ட சில சிற்றுண்டி விற்பனை நிலையங்களுக்கு விதி விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக செயற்படுத்துவதை முன்னோக்கிச் செல்ல ஒரே வழி என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்தார். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவின் பொறுப்பு தூதுவர் நட்டாலி பேக்கருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இஷாக் தார் இந்த கருத்தை வெளியிட்டார். இச்சந்திப்பில் பாகிஸ்தான் அமெரிக்கா இருதரப்பு உறவுகள் மற்றும் சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 18 அன்று கையெழுத்தான இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அதன் எழுத்திலும் நோக்கத்திலும் முழுமையாக செயற்படுத்துவதை முன்னோக்கி செல்ல ஒரே வழி என்று இஷாக் தார் வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
1: 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், புலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: என்னால முடியல மாமே, நீயே வாசி.

நெடுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மச்சான், நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறம்டா. சத்தியம்டா, சத்தியம்டா, சத்தியம்டா.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 August 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், பூலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80th சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

பாரதன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், மருது சகோதரர்கள் என ஆங்கிலேய காலனித்துவத்தில் இருந்து இந்திய மக்களை மீட்க இன்னுயிர் தந்து அயராது பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று. இனம், மதம், மொழி, கலாச்சார வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இந்தியன் என்ற எண்ணத்தோடு இந்நாளில் ஒன்று சேர்கின்றோம். உதிரங்கள் உரமாக்கப்பட்டு உதித்த சுதந்திரம், இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இந்தியர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒவ்வொரு இந்தியனுக்கும் இன்று தேசிய விடுதலை நாள். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்தது. இச்சுதந்திரம் எண்ணற்ற தியாகங்கள், பிரிவினையின் ஆறாத வடுக்களுடன் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மாபெரும் பொறுப்பை சுமந்து வந்தது. மகாத்மா காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார், போலித்தேவன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மகாகவி சுப்பிரமணிய